0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 27 நாள், பாரபவ வருடம் வைகாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு 17 தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தவத்தால் விரும்பியதை விரும்பியவாறே அடைய முடியும் என்பதால் தவத்தை செய்கின்ற முயற்சி இன்னும் தொடரப்படுகின்றது. குறள் எண் 265 அதிகாரம் தவம்.
1: வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் இன்று முயலப்படும்.
0: தவத்தால் விரும்பியதை விரும்பியவாறே அடைய முடியும் என்பதால் தவத்தை செய்கின்ற முயற்சி இன்னும் தொடரப்படுகின்றது. குறள் எண் 265 அதிகாரம் தவம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ்க கோடைகால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 8 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை

எட்டு இரண்டுக்கு மதுரத்தென்றல், எட்டு பதினைந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, எட்டு முப்பதுக்கு மதுரத்தென்றல், எட்டு நாற்பத்தைந்துக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடித்திற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 9 மணிக்கு இசை பெட்டகம். இதில் ஆர் பிச்சுமணி வீண இசை, ஆர் ரமேஷ் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் கடம் கேட்கலாம். 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 மதுரத்தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் ஸ்வேதா ஸ்ரீராம் பாடல், டாக்டர் எம் நர்மதா வயலின், எம் குருராஜ் மிருதங்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை சென்னையஞ்சலாக. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:10 கனிந்த வாழ்வு, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் கே பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உரன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:40 இசை பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம், 3 மணிக்கு மதுரத்தென்றல், 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். குழந்தை சிவானியுடன் நேர்காணல் சென்னையஞ்சலாக. 5:30 கிராமிய தென்றல் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்க வாகன தேவி தெருக்கூத்து. நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் குறித்து, அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் தரும் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 9:15 மதுரத்தென்றல், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு ரவி பாஷ்ய அகில் பாரத சங்கீத் சபா. நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவு. தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே.

வசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்

போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
10: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: And push large sections of the population into poverty. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as a land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
1: 21st sadi ka Bharat avsaron ki bhumi hai. Bharat technology driven bhi hai aur humanity driven bhi hai. भारत जितना एंशियंट है उतना ही मॉडर्न बन रहा है और विकसित भारत की जर्नी में भागीदारी का भी है. मैं नेदरलैंड्स में भारतीय समुदाय के सभी साथियों से कहूंगा, आप भारत में ज्यादा से ज्यादा सहयोग बढ़ाएं. इससे भारत का सामर्थ्य भी बढ़ेगा और आपके इन्वेस्टमेंट पर रिटर्न भी ज्यादा मिलेगा.
0: The Joint Parliamentary Committee on One Nation, One Election Bill held extensive consultations in Bengaluru with political parties, legal fraternity and civil society yesterday. Briefing media persons, the chairman of the committee, P.P. Chaudhary, informed that the objections and recommendations are being collected by the JPC during their visits to different states. On challenges posed by the proposal, he said that synchronizing elections will need to prematurely dissolve a few state assemblies and resolve issues arising out of anti-defection laws, no confidence motion and president rule. The Archaeological Survey of India, ASI, has granted the Hindus an unrestricted access to the monument at Bhojshala complex in Dhar district of Madhya Pradesh for worship and other purposes. The ASI's decision came a day after the Madhya Pradesh High Court ruled that Bhojshala in Dhar was a temple of goddess Saraswati. Within days of levying high custom duties on precious metals, government has imposed import curbs on silver. The Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. Delhi government has taken a significant decision to reduce the value-added tax on aviation turbine fuel in the national capital from 25% to 7%. Delhi Chief Minister Rekha Gupta said that the decision has been taken in line with the Prime Minister Narendra Modi's emphasis on strengthening connectivity and economic activity with the objective of providing relief to the aviation sector, promoting tourism and logistics activities. In badminton, Indian duo Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face the Indonesian pair of Leo Roli Cornando and Daniel Martin in the men's doubles final of the Thailand Open in Bangkok today. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
4: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம் பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது.

0: பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசையோடு இறைமணம் கமல காத்திருக்கிறது பக்தி மாலை.

6:26:36 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

அல்லாவின் அரிசிக்கு ராஜா அனைவரையும் கவர்ந்திட ரோஜா, அல்லாவின் அரிசிக்கு ராஜா அனைவரையும் கவர்ந்திட ரோஜா.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் பக்தி மாலை. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35. இன்று பாரபவ வருடம் வைகாசி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2 பயிற்சியாக 19 செவ்வாய்க்கிழமை மற்றும் 20 புதன்கிழமை ஆகிய 2 பூஜை பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். கோடையில் தென்னை பராமரிப்பு குறித்த அறிவிப்பு. கோடைக்கால வெப்பத்தில் தென்னை மரங்களை பாதுகாக்க சரியான நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் உர பராமரிப்பு அவசியம் என வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். கோடைக்காலத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு தென்னை மரங்களுக்கு உரிய பராமரிப்பு மேற்கொண்டால் மட்டுமே சீரான மகசூல் பெற முடியும் என வேளாண் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் நில பராமரிப்பு முறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். அதிக குளிர் அல்லது கடும் வெப்பம் நிலவும் பகுதிகளில் தென்னை மரங்கள் சீராக வளராது. அதே போல நீண்டகால வறட்சியும் மர வளர்ச்சியை பாதிக்கும். கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பே தோப்புகளில் வளரும் களைகளை அகற்ற வேண்டும். உழவு செய்யும் போது மர வேர்களுக்கு சேதம் ஏற்படாத வகையில் மரத்திலிருந்து குறைந்தது 5 தூரம் விட்டு உழுதல் முக்கியம். நீர்ப்பாசனத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும். வரப்புகள் அமைத்து தண்ணீர் பாய்ச்சி

0: வாங்குவது சிறந்தது. சொட்டு நீர் பாசன குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக சரிசெய்து சீரான நீர் வரத்தை உறுதி செய்ய வேண்டும். புதிதாக நடப்பட்ட தென்னை மரங்களுக்கு 10 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனியாக நீர் பாய்ச்சும் முறையை பின்பற்றுவதன் மூலம் உரம் முழுமையாக அதே மரத்திற்கே கிடைக்கும். இதனால் வாடல் நோய், வேர் நூற்புழு மற்றும் பூஞ்சை நோய்கள் பரவுவதையும் கட்டுப்படுத்த முடியும். தென்னை மரங்களின் அடிப்பகுதியில் இயற்கை கழிவுகளை பரப்புவதன் மூலம் மண் ஈரப்பதம் நீண்ட நேரம் நிலைத்திருக்க உதவும். மேலும் ஒரு மரத்திற்கு சுமார் 30 கிலோ தொழு உரம் பயன்படுத்துவது நல்லது. இந்த பராமரிப்பு நடைமுறைகளை சரியாக கடைபிடித்தால் கடும் கோடை காலத்திலும் தென்னை மரங்களிலிருந்து சீரான இடைவெளியில் நல்ல மகசூல் பெறலாம் என தென்னை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அன்பான விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு வார பயிற்சியாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய இலவச செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: மாலிப்டின் குறைபாட்டினால வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாதிரி இலையோட நரம்பு வந்து மிகவும் நீண்டு இலையானது ரொம்ப நீண்டு மெலிந்து போய் காணப்படும். காலிஃபிளவர்ல கூட சொல்லுவாங்க, விப்டைல் ஆஃப் காலிஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாலிப்டினம் குறைபாட்டினால வர்றதுதான். 0.5 to 1 kg வந்து ஒரு ஹெக்டருக்கு இந்த அம்மோனியம் மாலிப்டினேப்டை வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக இந்த குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அடுத்த சத்து பார்த்தோம்னா தாமிரம். ஒளிச்சேர்க்கையிலேருந்து சுவாசம் வரைக்கும் நடக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் வந்து தாமிரம் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இலைகளில் வந்து ஒரு மாதிரி நீல பச்சை நிற இலைகள், ரொம்ப டார்க் ஒரு ப்ளூயிஷ் க்ரீனாக நீல பச்சை நிற இலைகள் காணப்பட்டுச்சுன்னா அது தாமிர சத்து ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இலைகள் வாடுறது இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மரத்தில் வந்துட்டு அந்த மரத்துடைய அந்த பார்க், அந்த முன்னாடி இருக்க அந்த மரத்தில் ஒரு மாதிரி பசை போன்ற ஒரு திரவமானது வர்றது, அதை கம்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பசை போன்ற திரவம் வர்றது. இது எல்லாமே வந்து இந்த தாமிரம் காப்பர் சத்துனால வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆகும். இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, 0.1% காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமா நம்ம தெளிக்கிறது மூலமா இந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். மாங்கனீஸ் அடுத்த சத்து. மாங்கனீஸோட குறைபாடு என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா, நரம்பிட பச்சை சோகை தான். இந்த மாங்கனீஸ் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 15 to 30 kg வந்து நம்ம வந்து ஒரு மண்ணில் கொடுக்கறது மூலமா வந்து நம்ம இந்த மாங்கனீஸோட குறைபாடை வந்து நிவர்த்தி பண்ணலாம். பர்டிகுலராக இந்த மாங்கனீஸ்னால எந்த பயிரில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டாணி பயிரில் வந்து இந்த விதையை நம்ம உடச்சு பார்க்குறப்போ நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி திசுக்கள் எல்லாம் இறந்து டெட் டிஷ்யூஸ் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி காப்பி கலரில் நிறைந்து அதை உடச்சாலே காப்பி கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மார்ஸ் பாட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த மாங்கனீஸ்னால வரக்கூடிய குறைபாடு தான். அடுத்து வந்து இந்த குளோரின், நிக்கல் இந்த மாதிரியான நுண்ணுற்று சத்து குறைஞ்சாலுமே இலை மஞ்சள் ஆகுதல், நெக்ரோசிஸ் இந்த மாதிரியான குறைபாடுகள் இதெல்லாமே இருக்கும். இப்போ அதனுடைய அறிகுறிகள் என்னவென்று நம்ம தாவரத்தில் கண்டறிந்து அதற்கேற்றவாறு நம்ம நிவர்த்தி செஞ்சால் மகசூல் வந்து அதிகரிச்சிரும். இப்போ அடுத்ததா தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு தாவரத்தில் வந்து தன்னுடைய வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தாவரமாக ஒரு சில வேதிப்பொருட்களை சுரக்குது, அதுதான் வந்து தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள். ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் இருக்கு. ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் வந்து இருக்கு. ஸோ தாவர வளர்ச்சியை ஒரு ஒழுங்குபடுத்துவதிலும் தாவர படிம வளர்ச்சியிலும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தாவரத்தினுடைய வேர்கள், தண்டுகள், இலைகள் எல்லாத்துலேயுமே உற்பத்தி ஆகும். அதே மாதிரி தாவரத்தினுடைய வளர்ச்சியை சரி செய்வதிலும் அதனுடைய உருமாற்றத்தில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தாலும் இது சரி செய்யும். இப்போ இந்த வந்து நம்ம இயற்கையாக எப்படி தாவரமானது உற்பத்தி செய்கிறதோ அதே மாதிரி செயற்கையாகவும் இப்போ வந்து ஆய்வகங்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தாவர ஹார்மோன்கள் அது என்னென்ன வந்து தாவரத்தில் வந்து அதோடைய பண்புகள் என்ன என்ன வந்து

0: வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சின். இந்த ஆக்சினை வந்து ஃபஸ்ட்டு வென்ட் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இந்த ஆக்சினோட வேலை அப்படின்னா என்னன்னா, முளைக்குருத்தோ தண்டுலையோ ஒரு செல் வந்து நீச்சி அடைகிறதுக்காக, செல் நீச்சி அதாவது செல் வேம வளர்றதுக்காக ஆக்சின் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. அதை இல்லாம வேரின் வளர்ச்சியவும் நல்லாவே தூண்டும். விதையில்லா கனிகள் அப்படின்னா பார்த்தினோ கார்பிக் கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவுறா கனிகள், கருவுறுதல் நடக்காமலேயே கனிகள் வந்து வர்றது. இதற்கு வந்து நம்ம ஆக்சிஜனை தெளிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கருவுறா கனிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாய நிலங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி களைகளை நீக்கிறதுக்கு 2,4-D-ஐ எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். 2,4-D-ங்கிறது ஒரு களைக்கொல்லி, இதுவுமே ஒரு வகையான ஆக்சின் தான். அதை வந்து நம்ம கொடுக்கற மூலமாக களைகள் நீக்கிறதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ. பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லேடன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான

0: வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 ஒரு 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான

மாகாண இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப் பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் சரியாக 6:55. இனி கேட்கலாம்.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
4: ஈரநிலங்களை தேடி சென்று பறவைகளை காண்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வாடிக்கையான ஒரு செயல். அது நல்ல பழக்கம் தான். அதை வழக்கமா விடுமுறை நாட்கள்ல பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல். ஆனா எல்லாருக்கும் அது முடியுமா அப்படின்னா முடியறதில்லை. குறிப்பா நகர்ப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாள் அல்லது 2 விடுமுறையில குடும்பத்தோட செலவழிக்கவும் ஓய்வு எடுக்கவும் தான் சரியா போகுது அப்படிங்கிறது பெரும்பாலான நகரவாசிகளுடைய பதிலா இருக்கும். பறவைகளை பாக்குறதுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டும், விலை உயர்ந்த உபகரணங்கள் தேவை அப்படிலாம் கூட எண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறவங்களும் உண்டு. உண்மையில் நம்மை சுற்றி வாழும் பறவைகளை காண்பதில்லை என்பதுதான் உண்மை. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இயல்பாவே பல பறவைகளை பற்றி புரிதலோட வாழ்றாங்க. அதற்கான சூழ்நிலை அமைப்பு அவங்களுக்கு உள்ளது அப்படிங்கறத கடந்து அவங்களுடைய வாழ்வியல் அமைப்பும் அதற்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். நகரங்கள்ல பணிபுரிகிற நிறைய பேரு அவங்களுடைய அலுவலக ஜன்னலை தாண்டி பார்த்ததே கிடையாது. சிலருக்கு கொரோனா காலகட்டம் அந்த நிலையை மாற்றி ஒரு நல்ல நிலையை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுக்குமாடி குடியிருப்பின் மாடிக்கு வர கொரோனா நேரம் வலியுறுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். மாடியில இருந்தே நம்மால சில பறவைகளை காண முடியும். நம்ம பறவைகளை பாக்குறதுக்கு விலையுறந்த கேமரா ரொம்ப தூரம் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சுற்றி நாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னாலே நம்மளால பார்க்க முடியும். நம்மை பொறுத்தவரை காகம் கண்டுகொள்ளப்படாத ஒரு பறவை. ஆனா நகர்ப்புறங்கள்ல அவை செய்யும் பணி ஒரு பெரும் சேவை. காகம் ஒரு அனைத்துணியாக இருக்கிறதோட அதன் பெரும் பணி துப்புரவு செய்வது. சாலை, குப்பை கூளம், இதுல இறந்து கிடக்கக்கூடிய எலிகள், சில ஊர்வன போன்றவற்றை ஒன்று கிருமிகள் மக்களிடையே பரவாமல் தடுக்குதுன்னு சொல்லலாம். காகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா

0: சில மரங்கள் இருக்குது அப்படின்னா குயில்களும் இருக்கும். இந்த குயில்கள் காகங்களோட சில நேரம் சண்டை போடுறதை நீங்க பார்க்க முடியும். குயில்கள் காகத்துடைய கூட்டுல போய் முட்டையிட்டு தன் குஞ்சுகளை பொறிக்கும். அப்படி காகங்களுடைய கூட்டுல போய் அவைகள் முட்டையிடுறதுக்காக ஆண் குயில்கள் என்ன பண்ணும் அப்படின்னா காகத்தை திசை திருப்புறதுக்காக அதனோட கொஞ்ச நேரம் சண்டை போடும். அந்த நேரத்துல பெண் குயில் அந்த காகத்துடைய கூட்டுல போய் முட்டையிட்டுட்டு வரும். இதையெல்லாம் நீங்க நகர்ப்புறங்கள்ல இருந்தே பார்க்க முடியும். நகர்ப்புறத்துல உள்ளவங்க மொட்டை மாடியில வந்து நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நாரைகளை குழுவா பறந்து செல்றதை காண முடியும். அது பறந்து செல்லும் விதம், பறந்து செல்ற திசை, அதுக்கான காரணங்கள் இது எல்லாமே வியத்தகு ஒரு விஷயமா இருக்கும். நீங்க உங்களுடைய மேப்ல அது பறந்து செல்ற திசையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு நீர்நிலை இருக்கும். சிட்டுக்குருவிகளை பெருநகர பகுதியில காண முடியாமலே போயிடுச்சு. மனிதர்களோட ஒட்டி வாழ்ற இந்த பறவைகளின் வாழிட அழிவு, அது வாழ்வதற்கான கட்டிட அமைப்பு இல்லாமை, ஒலி மாசு, இதெல்லாம் இதுக்கு பெரிய காரணம். ஆனா தவிட்டுக்குருவிகளை அதிகமாகவே நகர்ப்புறத்துல பார்க்க முடியும். தவிட்டுக்குருவிகள் எல்லோ பில்டு பேப்லர்னு சொல்லுவோம். இதனுடைய பண்புகள் ரொம்ப வித்தியாசமானது. அணில்கள் கீச்சுக்குடல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் நின்று அதனுடைய இரையை தேடிட்டு இருக்கும். இந்த பறவைகள் கூட்டமா நின்று எழுப்புற சத்தம், பூச்சிகள் கீழே கிடக்கும் பழங்களை உண்ணும் பொழுது இவை எழுப்பிக் கொண்டிருக்கும் அந்த ஒலிகள் குழுவில் உள்ள மற்ற பறவைகளுக்கு இரை கிடைத்ததற்கான சமிக்கை. அடிக்கடி நீங்க கொக்குகள் பறக்கிறத பார்த்திருந்தாலும் குளக்கொக்குகளை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதி அப்படின்னா வெள்ளை கொக்குகளும் இந்திய குளக்கொக்குகள், நைட் ஹெரான் மற்றும் மீன்கொத்தி பறவைகள் இதெல்லாம் கட்டாயமா வர்றதை பார்க்க முடியும். வீட்டு மனைகளுக்கு இடையில ஏதாவது வெற்ற இடத்துல நீர் தங்கி இருந்தது அப்படின்னா இந்த வகை கொக்குகள் தவளைகள் நத்தைகளை சாப்பிட்றதுக்காக வரும். இதுல குளக்கொக்குகள் இரவாடிகள். இந்த குளக்கொக்குகள் பழுப்பு நிற இறக்கை மற்றும் உடலை கொண்டிருக்கும். மாலை முதல் அதிகாலை வரை இரையை தேடி அலையும். அசையாமல் நின்று மீன், தவளை போன்றவற்றை வேட்டையாடி உண்ணும். இந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் பாக்குறதுக்கு நாம நகர்ப்புறத்துல இருந்தாலும் கிராமப்புறத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியில நின்று வந்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம சூழ்நிலையில நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பறவைகள் அவற்றின் பண்புகள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சூழலியில நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சூழலியலை நாம் புரிந்து கொண்டு சூழலியல் காப்போம், நம் நலனையும் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

நம்மள அந்த

அட அவனை இங்க

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கிய காலை தென்றலில் ஒலித்தது தீரன், ஜெகமே தந்திரம், கவன் திரைப்பட பாடல்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவை தொகுதிக்கு

காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி

0: மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 11ஆம் தேதி இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல் படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசை அமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம் புதிய

0: அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
3: சன்ஸ்கிரீனை எப்படி செலக்ட் பண்றது, அதாவது எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் நம்ம போடுறது அப்படிங்கறது இருக்கும். அதாவது சில பேர் வந்து குளிர்காலத்துல உபயோகிச்ச அதே சன்ஸ்கிரீனை வெயில் காலத்துக்கும் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா குளிர்காலத்துல நமக்கு வந்து தோல் வறட்சி இருக்கும். சோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணிப்போம், அதாவது கிரீமா இருக்கிற மாதிரி. ஆனா அதே இதை வந்து நீங்க கோடை காலத்திலயும் உபயோகிச்சீங்கன்னா வெயில்னால வரக்கூடிய வேர்வை, நம்மளோட ஆயில் எல்லாம் சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் முகத்துல பருவா வரணும். சோ கோடை காலத்துக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல வந்து சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து உங்க தோல் மருத்துவரை அணுகி நீங்க கேட்டுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு, ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணும் இருக்கு. ஆயில் ஸ்கின் உள்ளவங்க ஏற்கனவே அவங்களோட ஸ்கின்னே ஆயிலியா இருக்கு. சோ அப்ப வந்து அவங்களுக்கு கிரீமா யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வாட்டர் பேஸ்டுன்னு சொல்லுவோம், ஜெல் டைப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணணும். அதே இது வறட்சி தோல் உள்ளவங்க கிரீம் டைப்ல யூஸ் பண்ணணும். இந்த வறட்சியும் ஆயிலும் கலந்த கலவையும் சொல்லுவாங்களே, காம்பினேஷன் ஸ்கின் சொல்லுவாங்கள, அவங்க வந்து கிரீமி ஜெல் அப்படிங்கிற சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏற்கனவே பிளேயர்ஸ் அண்ட் ஸ்விம்மர்ஸ் சொன்னேன் இல்லையா, இவங்க எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னா ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்கள் வாங்கக்கூடிய சன்ஸ்கிரீனில் இதையும் நீங்கள் பார்க்கணும், அது கீழே ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் தான் இந்த ஸ்விம்மர்ஸ் போகும்போதோ நம்மளோட வேலையே வேர்வை அதிகமாக வேர்க்கக்கூடிய இடமா இருக்கும், இல்லை நமக்கே வேர்வை ரொம்ப அதிகமாக வரும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் போட்ட சன்ஸ்கிரீன் தான் உபயோகிக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஸ்விம்மர்ஸ் வந்து அதிகப்படியான ஜிங்க் ஆக்சைடுன்னு சொன்னேன் அந்த பிசிக்கல் சன்ஸ்கிரீன், அந்த மாதிரி நிறையா இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கனால அதிகமாக நம்ம டூர் போகிறோம், எல்லாமே வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தோல் நிறமாற்றம் வந்ததுக்கப்புறம் அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட தோல் மருத்துவர் அணுகி உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்தாப்பில் எப்படி எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், நீங்கள் போகிற இடத்துக்கு தகுந்தாப்பில் என்ன போடணும் அப்படிங்கிற நீங்க கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல உபயோகிச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா, நாங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனா வெளியில போறோம் எங்களுக்கு வந்து அந்த நிற மாற்றம்லாம் இல்ல, ஆனா இங்க குழந்தைங்களுக்கு நிற மாற்றம் வந்துருதே அவங்களை எப்படி நாங்க பாதுகாக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும்.

0: கண்டிப்பா நீங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து இருக்கிற மாதிரியான சன்ஸ்கிரீன் உபயோகிச்சுக்கோங்க. ரொம்ப பிசிக்கல் சன்ஸ்கிரீன் சொன்னோம் இல்லையா, ஜிங்க் ஆக்சைடு, அந்த மாதிரியான இதை வாங்கிக்கோங்க. பிரெக்னன்சி டைம்ல அப்புறம் பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்க உபயோகிக்கிற சன்ஸ்கிரீனை பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சில இன்கிரீடியன்ஸ் வந்து உங்களோட ஹார்மோன்களை தூண்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஏன் டாக்டரை பார்த்து நீங்க கேளுங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எல்லாருமே வந்து சன்ஸ்கிரீன் போடுங்க போடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே கேட்கிற விஷயம் என்னன்னா, சன்ஸ்கிரீன் நான் இவ்வளோ யூஸ் பண்றேன், எனக்கு விட்டமின் டி இங்க வந்து கிடைக்குமா, இதனால எனக்கு வந்து டெஃபிஷியன்சி வந்துடாதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஆனா விட்டமின் டிக்கும் சன்ஸ்கிரீனுக்கும் சம்மந்தமே இல்லை. சன்ஸ்கிரீன் வந்து நம்ம புற ஊதா கதிர்கள் இருந்து பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் செய்யுது, விட்டமின் டி உருவாகிறத தடுக்கிற வேலை அது செய்யவே செய்யாது. அதனால தாராளமா நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையுமே தடவிக்கலாம். இப்ப பரவலா எல்லாருக்குமே தெரியற விஷயம், வயசானவங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, முன்னாடி எல்லாம் நாங்க என்ன வயசான காலத்துல இவ்வளவா நாங்க தடவிக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து இப்ப சன்ஸ்கிரீன் அது இதுன்னு தடவுறீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதனால வந்து தோல் கெட்டுறாதா, தோல்ல ஏதாவது வந்துராதா அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேன்சர் வந்துராதா சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. முன்னாடி வந்து சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி செல்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் இருந்தது, ஆனா இப்ப இருக்கிற சன்ஸ்கிரீன்ல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா தோல்ல வரக்கூடிய கேன்சரை கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதனால கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சன்ஸ்கிரீன் அதுதாங்க பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணா அதனால நான் யூஸ் பண்றேன், பட் ஆனா எனக்கு அது வந்து செட் ஆகல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட தோல் தன்மை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தவங்களுக்கு ஃபிட்டா இருக்கிற ட்ரெஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் சன்ஸ்கிரீனும் நீங்க உங்களுக்கு எது எதுன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை லைஃப் லாங்கா யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ கடைசியா வந்து சன்ஸ்கிரீனை பத்தி, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி குறைஞ்சது SPF 30 இருக்கிற மாதிரி, பி ஏ ஃபேக்டர் வந்து 3 இல்ல 4 இருக்கிற மாதிரி உள்ள சன்ஸ்கிரீனை உபயோகிங்க. அதுக்கு மேல உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் உபயோகிக்கிறது அப்படிங்கறத ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கின் டாக்டரை அணுகி அவங்களோட அட்வைஸ்ல யூஸ் பண்ணுங்க.
1: இதுவரை கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:31. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுக்கிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில்.

0: இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்ததுதான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்புல இது ஒரு ரகம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் இப்பொழுது 7:35. மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது காளி திரைப்பட பாடல்.

சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட்டு சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது. எனக்கு அட் அ டைமில் ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்ணுறேன்.

0: ஒலித்தது கழகத்தலைவன் திரைப்பட பாடல்.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை மணி 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சிக்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2531107 மற்றொரு எண் 2531108, மதுரையின் முன்னிணைப்பு எண் 0452. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். மதுரை தென்றலின் நிறைவாக கலகலப்பு 2 திரைப்பட பாடலை கேட்கலாம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரைசை. மீண்டும் மதுரத்தென்றல் திரைசை இன்று காலை மணி 8:02 8:30 கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைகூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 8:02. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஜெய் பீம் திரைப்பட பாடல் ஒலிக்கிறது.

0: ஒலித்த பாடலுடன் மதுர தென்றல் திரையிசை நிறைவு பெற்றது.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து திரைகாலம் கிட்டைகள் இன்னும் சில நாடுகள் ஆங்கிலத்தில் செய்திருக்கிறீர்கள். டெல்லி
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sunil Varma. The headlines. India and the Netherlands elevate their ties to strategic partnership following talks between Prime Minister Narendra Modi and his Dutch counterpart Rob Jetten. Prime Minister Modi to reach Gothenburg today on a two-day visit to Sweden to hold talks with his Swedish counterpart Ulf Kristersson. Archaeological survey of India allows Hindus unrestricted access to Bhotshala temple after Madhya Pradesh High Court verdict. Government imposes curbs on import of silver, moves it to restricted category. Delhi government decides to reduce value-added tax on aviation turbine fuel in national capital from 25% to 7%. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Indonesian pair in men's doubles final of Thailand Open in Bangkok today. India and the Netherlands agreed to elevate their bilateral relationship to the level of a strategic partnership following wide-ranging discussions between Prime Minister Narendra Modi and Dutch Prime Minister Rob Jetten in The Hague. During the talks, the two leaders reviewed cooperation across sectors, including trade, defense, technology, water management, clean energy, healthcare, and education. Several agreements were also signed to deepen collaboration in priority areas. Announcing the elevation of ties to a strategic partnership, Prime Minister Modi said, India-Netherlands ties had witnessed significant progress over the last decade and described the Netherlands as one of India's key European partners.
4: हम भारत नीदरलैंड की इस ट्रस्टेड पार्टनरशिप को एक स्ट्रेटेजिक पार्टनरशिप बनाने जा रहे हैं. हम ग्रीन हाइड्रोजन में एक महत्वाकांक्षी ज्वाइंट रोड मैप लॉन्च करने जा रहे हैं. हम टेक्नोलॉजी में हमारे संबंधों को फ्यूचर रेडी बनाने जा रहे हैं. हम दोनों देशों के बीच टैलेंट मोबिलिटी, यूनिवर्सिटी पार्टनरशिप और ज्वाइंट R&D को भी और सुदृढ़ करने जा रहे हैं. यानी द फ्यूचर ऑफ इंडिया नीदरलैंड पार्टनरशिप इज ब्राइटर देन एवर बिफोर.
3: Highlighting cooperation in sectors such as water management, healthcare, and education, Mr. Modi said, democratic values, market economy, and responsible behavior are part of our common approach. Calling for greater collaboration in emerging sectors, Prime Minister Modi said, India and the Netherlands should combine Dutch expertise with India's speed and

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஒலித்த இந்தியன் 2 திரைப்பட பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரைசை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னையில் இருந்து அஞ்சலாகும்.
4: திரைக்காணம் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
5: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
6: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: ஐயா, உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
7: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியாது. ஒரு 15 வயசு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சு கொண்டிய சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது, ஆனால் ரேடியோ மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோவெலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக அன்றும் இன்றும் என்றும் இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியும். இன்றைக்கி நவீன உலகத்தில் வேணால் டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பையும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோவில் இருந்தாலும் அவங்க செல்ஃபோனில் பட்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலும் வானமும் நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்றே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
6: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு

0: இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண். இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
1: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மூன்று பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு, அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள், கத்திரிப்புளம், குரோப்புளம், இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரி படிகள் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி எங்களுக்கு. தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடின்னு நல்லா இருக்குது. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உற்ற நண்பனாக எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறியை சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறோம். அதை அன்றைக்கி நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்கிது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்குது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், எதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும். அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மை துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மை துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்கு வருது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வெளில வாங்க, வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசான் வாணி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பை பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாய நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்யலாம், ராத்திரி ஆளுநர் ரேடியோ வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோ கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தே ஆகணும் சார்.
0: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
1: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க. கஜா புயல் பிறகு இருக்கீங்களா, கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொன்னீங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ண அதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலேயே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது, போனது, வந்தது, எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லி, இன்னாரை அணுகினா இது கிடைக்கும்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீங்கள் போண்டியாக இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 கேஸ் வந்து கொஞ்சம் ஏழ்மையிலும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான்வனுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு சீக்கிரம் எப்போ நான் நேரத்து கூட ரேடியோவில் கேட்டால் பார்த்துக்கு இன்னது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்கள சொல்லி

0: திரிஞ்சிக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்றைக்கி அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாக்குடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்து மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு பலர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி மானம் மேகமூட்டத்தூருக்கு லேசாக மழை தூர்னா காலையிலே கூட்டாலும் மழை தூர்னுச்சு. அப்போ எங்கள்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்போ சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்லாம் வெளியே காய வைக்காதுன்னு லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீ வெயில் அடிக்குதா, எத்தனை டிகிரி 100 டிகிரி, அன்றைக்கி 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோன்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம் மேக்ஸிமம். நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும், வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: அதான் சார், கோழி வளர்ப்புலாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க, முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார், காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது, அதை ஏதேனும் ஒரு கேட்குறாங்க, இல்லைன்னா ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் இதய துடிப்பு இது நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளினுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கய்யா, ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக, என்ன பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா, என்ன மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலேருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும் அதாவது பணம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்க நம்மளால் முடியாதுகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகளை வெளியே ஓடி சம்பாதிச்சுன்னு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்சோடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றும் நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்புறம் வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சது இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்ப அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசு பிள்ளாட்டி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்குற ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாதிச்சதை விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கயா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலமானாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோடு இன்றைக்கி வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்குது. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்குது. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்குறதால நானும் எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்றைக்கும் நானும் அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
1: இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
4: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கவிருக்கிறோம். பிரபல வீணை கலைஞர் ஆர் பிச்சுமணி அவர்கள் 1920 மே மாதம் 18 தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினத்தில் பிறந்தார். சிறந்த கர்நாடக வீணை கலைஞரான இவர் தஞ்சாவூர் பாணியின் மதிக்கப்படும் முன்னோடிகளில் ஒருவர். அவர் மிக இளம் வயதிலேயே தனது இசைப்பயணத்தை வித்வான் ஜால்ரா கோபால் ஐயரிடம் குரலிசையை கற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்கினார். பின்னர் வித்வான் திருச்சி குப்பண்ணாவிடம் வீணை கற்றார். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற வித்வான்கள் டைகர் வரதாச்சாரியார், கே எஸ் நாராயணசுவாமி ஆகியோரிடம் உயர் பயிற்சியை மேற்கொண்டார். தனது கலைப்பயணத்தின் தொடக்க காலத்தில் ஏராளமான திரைப்படங்களுக்கு வீணை வாசித்தார். தொடர்ந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு பிரபல சபைகளில் ஏராளமான இசைக்கச்சேரிகளை நடத்தி புகழ் பெற்றார். அவர் பெற்ற பட்டங்கள் மற்றும் விருதுகள் எண்ணற்றவை. இவற்றுள் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கது. மதிக்கப்படும் ஒரு குருவாகவும் விளங்கிய இவர் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து புகழ் பெற்றார். இத்துணை சிறப்புகளை பெற்ற இவர் 2015 ஜூன் மாதம் 20 தனது 96 வயதில் இறைவனடியார். இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கவிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அப்பராம பக்தி, தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபகத்தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேகி, முத்துசுவாமி.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீணை இசையை கேட்டீர்கள். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: சுமணி, இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேக அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 10:02. எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2531-1027 மற்றொரு எண் 2531-1028 மதுரையின் முன்னிணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக, வணக்கம்.
4: என்னை முட்டும் வான் புகழோடு வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் மதுரை வானொலிக்கு மகிழ்ச்சியோடு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில இணைவதும் மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும் ஐயா.
4: உங்க சகோதரி எஸ்ஆர் கலா, காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம். சரிங்க, இப்ப முதல் நேரம் வந்துட்டீங்க, நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான பாடல்னு நீங்க கேப்பீங்களே, அது என்ன பாடல் கேட்டிருக்கீங்க?
4: இன்னைக்கு வந்து பெரிய, அதாவது மதுரையிலே எடுத்த படம், இந்த படத்தை எடுத்து ஒரு மதுரையை சேர்ந்த திரைப்பட நடிகர் சங்கிலி முருகன் தேவர் அவர்கள் அந்த படத்தை எடுத்தாரு. அதனால அந்த மதுரையில எடுத்த படம் வந்து பெரிய விட்டு பண்ணக்காரன் மேடம். அது நம்ம வைகாத்துல நல்லா காமிப்பாங்க, மல்லிகையே மல்லிகை அந்த பாத்து மேடம்.
1: அப்படியா? சரி, மதுரைக்கு சிறப்பான மல்லிகை பூவும் வந்துருச்சு என்ன?
4: ஆமா ஆமா,
1: அதனால பொருத்தமான பாடல் முதல்ல கேட்டுடலாமா?
4: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், மதுரை வானொலி.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முகசுந்தரம்.
0: நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்? ஹலோ. ஓ, உங்க மொபைல்ல சரியா கேட்க மாட்டேங்குது எங்களுக்கு, ஆனா சூப்பர் பாட்டு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் கேட்டுருச்சு. மதுரை மாவட்டம் மணிநகரம்.

0: கேவலம் டாக்டர் எம்ஏ இளங்கொண்டிருக்க அனைவருக்கு காலை வணக்கங்கம்மா.
1: காலை வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
0: வாணி ஜெயராம அம்மா பாண்ட பத்மா நெஞ்சமெல்லாம் நீங்க பதில யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போகுது. ஏன் நெஞ்சல்லி போகுது பாத்தீங்கன்னா ஆகாசவாணி மதுரை மத்திய அலைவரிசைமா. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம் மதுரை வானொலி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மதுரை கிருஷ்ணாபுரங்காலிருந்து பேசுகிறேன் மேடம், பாலகிருஷ்ணன்.
0: ம், நிகழ்ச்சியில்
1: ஹலோ.
0: ஆ, பேசுங்க.
1: பாடம் வந்து ஜெகத்குரு ஆதிசங்கரர் பாடம் மேடம். ஐயா வந்து ஜெயசுதாஸ் விஜயகோவிந்தன் பாடல் பண்ணுங்க.
0: ரொம்ப நீளமான பாட்டு, அப்படியே அருமையா ஒரே பாட்டை கேட்டுக்கிட்டே
1: இருக்கலாம்னு.
0: ஆ, அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. இது வந்து ரொம்ப அரிதா கேட்கக்கூடிய பாடல், ரொம்ப வித்தியாசமான பாட்டு கேட்டிருக்கிறீங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: கலாக்கா வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேங்கா.
0: நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாலூட்டி வளர்த்த கிளி, படத்தின் பெயர்.
0: சரி.
1: பாடல், நான் பேச வந்தே சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை.
0: என்ன பேச வந்தீங்க, என்ன வார்த்தை இல்ல உங்ககிட்ட? இப்போ
1: ரொம்ப அருமையான பாடல்கா இந்த பாடல். ஆகுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையே, ஆசையாவும் இருக்கு, சந்தோஷமா இந்த பாடலை நான் கேக்குறேன்க்கா.
0: கடைசி வரி தான் கேட்டுச்சு, அதான் நான் பேச வந்தேன்னு சொல்லத்தான் வார்த்தை இல்லைன்னா நடுவில் போயிருச்சு இந்த வார்த்தையெல்லாம். ஆமா, அதனால அந்த பாட்டையே கேட்டுருவோமா?
1: கேட்போம்.
0: மிக்க நன்றி.

0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அதுக்காக
0: நீங்களும் பேசாம போயிராதீங்க.
1: சிட்டுக்குருவி படத்துல இருந்து
0: மதுரை வானொலியே மறக்கல நீங்க.
1: கண்டிப்பா மறக்க முடியுமா?
0: அதானே. அப்ப கேட்டுருவோமா?
1: ஏன்னா
0: இந்த பாட்டுலாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, நாங்களும் கேட்கணும், திரும்ப பாடி பாக்கணும்ல.
1: புத்தப்பட்ட பாட்டெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கோம் மதுரை வானொலி மூலமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம் எங்களுக்கு. நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து வெற்றி விழா படத்துல இருந்து சிவி சீனுக்கு அடுத்து போக புது பொண்ணு அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓ, புது பொண்ணு பாட்டு வேணும்னா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 10:41. அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்னம் ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாண்டி நாட்டு தங்கம் என்ற படத்துல இருந்து உன் மனசுல பாட்டு தான் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பழைய படம் தான் நான் கேட்பேன் எப்பவுமே. ஆண்டவன் கட்டளை என்ற படத்துல சி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாமா
0: பாடினே மறக்க முடியாத பாட்டு அதெல்லாம்.
1: நிகழ்ச்சியில
0: வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: நன்றிமா. நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 253-1027 மற்றொரு எண் 253-1028 மதுரையின் முன்னணிப்பு எண் 0452. இதோ ஒரு அருமையான பாடலை கேட்டு மகிழலாம்.

0: நிகழ்ச்சி நிறைவான நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சி எனது மதுரையில இருந்து தனலட்சுமி சந்திரசேகர். அக்கா நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நிறைவான நேயரா வந்திருக்கிறீங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நான் அடிமையிலே படத்துல இருந்து எஸ்பிபி ஜானகி பாடிய ஒரு ஜீவன் தான் பொன் பாடல் தான்.
0: கண்டிப்பா
1: பாட்டு
0: எல்லாருக்கும் பிடிக்கும். அது என்ன உங்களுக்கு மட்டும்? இந்த பாருங்க கேட்டு பாப்போமே. சரிங்களா? மிக்க நன்றி.
1: வாழ்த்துக்கள். நன்றிக்கா.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை மணி 10:02 இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் எஸ்ஆர் கலா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலகத்தமிழ் ஐக்கிய மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இன்டர்காஷி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 11:02. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது ஆனந்த் திரைப்பட பாடல்கள்.

கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுது முனது நினைவுகள் ஐயோ ஐயோ

விரிந்தது கொடியின் மீது மலர்களாட குளிர்ந்த நேரம் பிறந்தது. கொடியென மெலிந்தது இடையென தெரிந்தது கொடியின் மீது மலர்களாட குளிர்ந்த நேரம் பிறந்தது. பருவமேக கவிதை பா

favor. Hey, you, come to me. Hey, you, dance with me.

உனது நினைவில் புதிய வேகம் உறவினில் கலந்தது இனிக்குதே உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு ஐயோ ஐயோ கம் டு மீ ஹே ஐயோ ஐயோ டான்ஸ் வித் மீ ஹே ஐயோ ஐயோ லிசன் டு மீ ஹே ஐயோ ஐயோ சிங் வித் மீ மலரும் முட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதய முழுதும் உனது நினைவு ஐயோ ஐயோ லிசன் டு மீ ஹே யூ யூ ஜாயின் வித் மீ ஹே யூ யூ கம் டு மீ

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரை இசையாக. ஆனந்த் திரைப்பட பாடல்களை தொடர்ந்து ஒலிப்பது ஆனந்தம் திரைப்பட பாடல்கள். கேட்டு மகிழலாம்.

0: இதுவரை ஆனந்தன் திரைப்பட பாடல்கள் கேட்டோம்.
1: இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.

0: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
5: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
6: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
7: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
6: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
5: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
6: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
7: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
6: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
6: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
7: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
6: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
5: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
8: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
10: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
9: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
10: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
11: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 12 மணி. நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக

உள்ள நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்வேதா ஸ்ரீராம் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:50 மெல்லிசை கேட்கலாம். பகல் மணி 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் கே பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். பகல் மணி 1:55 மெல்லிசை பாடல் இடம்பெறும். பிற்பகல் மணி 2:15 மதுரை தென்றல் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:00 மதுரை தென்றல் திரை இசையாக கேட்கலாம்.

நான்கு மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். குழந்தைகள் எம் சிவானி அவர்களுடன் நேர்முக்காணல் இடம்பெறும். 5:30க்கு கிராமிய தென்றல். ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்கவாகன தேவி தெருக்கூத்து கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:10க்கு ஒருபட பாடல்கள் கேட்கலாம். ஆறு 6:40க்கு மதுரத்தென்றல் திரையிசையாக வலம் வரும். 6:55க்கு சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல் திரையிசை. 7:10க்கு திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25க்கு பண்ணை செய்தி.

7:30 ஒலிக்க இருக்கும் மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் குறித்து அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம், 9:15 மதுரை தென்றல் இடம்பெறும், 9:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக அகில பாரத இசை நிகழ்ச்சி, மண்ணின் மகள் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் விமலா ரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 10:00 ரவி வார்ஷிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம், படைப்பு மும்பை வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.

இதுவரை சங்கீத சாரலில் ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில்

கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1:10 இசை மலரில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 5 மணிக்கு

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு ஒலிபரப்பாகும். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: சிறிய அளவிலான கண்ணியை கொண்ட வலைகளை பயன்படுத்துவதால் பெரிய மீன்கள் மட்டுமின்றி சிறு மீன்களும் வளர வேண்டிய இளம் மீன் குஞ்சுகள் அவற்றையும் பிடிக்க நேரிடுகிறது. வலைகளை சிறு மீன்களை விட்டு பின் பெரிதாக்கி பிடித்தால் தேவையான எடையில் மீன்களை பிடிக்க முடியும். நாமும் நல்ல நிகர லாபத்தையும் அடைய முடியும்.
1: வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப. பவின்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு

0: வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில்

0: இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும், நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. 25 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று,

மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். கேரளம், கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். மேலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு, அதனைத் தொடர்ந்து மத்திய வங்க கடற்பரப்பிலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் கேரளம், கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகள், தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பிலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 19 தேதியன்று வலது காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 20 தேதியன்றும் 21 தேதியன்றும் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளிலும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திரப்பிரதேசத்தில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பி.சி. அசனலி இயற்றிய பாடலுக்கு இசை வி. குமார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1 மணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: To the UNP, Harish said, targeting civilian crew and disrupting freedom of navigation cannot be justified. He was speaking at a special meeting of the United Nations Economic and Social Council on safeguarding global energy and supply flows.
1: Targeting of commercial shipping, endangering civilian crew, impeding freedom of navigation in the Strait of Hormuz are unacceptable. International law in this regard must be fully respected. Open and predictable trade flows must be preserved and fragmentation avoided. Coordinated efforts are needed to stabilize energy markets and support countries facing external and fiscal pressures. Strengthening multilateral financial support mechanisms will also be critical in this regard. This crisis underscores the importance of combining immediate response with long-term transformation.
0: Mr. Harish's remarks came days after an India-flagged commercial vessel was attacked off the coast of Oman. Within days of levying high customs duties on precious metals, the government has imposed import curbs on silver. Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. A major rail accident was averted in Ratlam, Madhya Pradesh this morning. Fire broke out in the B1 coach of the Thiruvananthapuram Hazrat Nizamuddin Rajdhani Express, train number 12431. The incident took place between Luni Richa and Vikramgarh Alot stations in the Kota division around 5:20 a.m. There has been no casualty in this incident. The cause of the fire is being investigated. The field operations for the house listing and housing census under Phase 1 of Census 2027 have commenced in five states and union territories. These states and union territories are Rajasthan, Meghalaya, Maharashtra, Jharkhand and Municipal Corporation of Delhi area in Delhi NCT as part of the ongoing nationwide census exercise. Meanwhile, house-to-house house listing operations by enumerators are presently in progress in Andhra Pradesh, Arunachal Pradesh, Bihar, Chandigarh, Chhattisgarh, Dadra and Nagar Haveli, Daman and Diu, Haryana, Madhya Pradesh, Punjab, Telangana and Uttarakhand. The World Health Organization, WHO, has declared the Ebola outbreak in the Democratic Republic of the Congo and Uganda a public health emergency of international concern. WHO Director General Tedros Adhanom Ghebreyesus announced the decision after more than 300 suspected cases and 88 deaths were reported. WHO in a social media post clarified the outbreak does not meet the criteria for a pandemic emergency like COVID-19 and advised against closing international borders. World Hypertension Day is being observed today. The theme for this year is controlling hypertension together. Check your blood pressure regularly. Defeat the silent killer. The day is a part of Hypertension Awareness Month, aiming to raise global awareness about high blood pressure, promote prevention, detection and control. Southwest monsoon has advanced into some parts of Arabian Sea, Bay of Bengal, many parts of Andaman Sea and Andaman Islands and entire Nicobar Islands. According to the IMD, southwest monsoon is likely to set in over Kerala on 26th of this month. Meanwhile, the weather agency has predicted heat wave conditions in Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh and Vidarbh tomorrow. In IPL cricket, Punjab Kings will take on Royal Challengers Bengaluru in Dharamshala at 3:30 p.m. today. In another match, Delhi Capitals will face Rajasthan Royals in Delhi at 7:30 p.m. In badminton, world number 4 Indian pair Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty went down 12-21, 23-25 to Indonesia's Leo Roli, Carnado and Daniel Martin. And that is the end of this news bulletin.
2: Neram 1 mani 10 nimidam. நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு.
4: பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஓய்வு பெற்ற முதுநிலை சமூக அலுவலர் திரு கே பழனிசாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம்.
6: சந்தோஷம் சார்.
5: சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: சார், நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளம், பெரியகுளத்துல பிறந்து வளர்ந்து சும்மா ஆரம்ப பாடசாலை தாங்க சார் நாங்க படிச்சிருக்கேன். திருவள்ளுவர் ஸ்கூல்னு சொல்லி படிச்சிருக்கேன். அதுல வந்து படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எனக்கு ஹை ஸ்கூலுக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கான வசதி எங்ககிட்ட எங்கிட்ட இல்லை. நாங்கள் சும்மா ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க தான்.
5: அப்பாவோட தொழில் என்ன?
6: விவசாய கூலி வேலை. விவசாய கூலி வேலை. என் கூட பிறந்தது மொத்தம் ஏழு பேருங்க சார். ஏழு பேருன்ற போது படித்ததுன்றது நான் ஒருத்தந்தேன். இந்த ஆரம்ப பாடசாலையில் படித்ததே நான் ஒருத்தந்தேன். அது கூட

நீ வந்து எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடத்தான்னு சொல்லி என்னையை கூப்பிடுவாங்க. புனப்பெயர் வச்சு டே பள்ளிக்கூடத்தான் அப்படின்வாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நானும் விவசாய கூலி வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன்.

0: விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சுங்க சார், ஸ்டேட் பேங்க்ல. ஸ்டேட் பேங்க்ல இன்டர்வியூ வந்திருக்கிற போது அதுல போய் பியூன் ஓயாவுக்காக இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆயிட்டேன்.
1: அதாவது நீங்க 8 படிச்சு முடிச்சுட்டு ஸ்டேட் பேங்க்ல ஓயாவா சேர்ந்தீங்க?
0: ஆமா, டெம்பரரி ஓயா.
1: எந்த ஊர்லங்க சார்?
0: பெரிய குளமே தான் சார்.
1: சரிங்க சார்.
0: பெரிய குளமே ஓயே. அப்ப வந்து 1981
1: வேலைக்கு சேர்ந்த ஆண்டு வந்து 1981
0: சேர்ந்து இது வந்துட்டேங்க சார். மீண்டும் எனக்கு இன்டர்வியூ வருதுங்க சார். இன்டர்வியூ வந்துச்சுன்னா எங்கன்னா பிஎஃப் ஆபீஸ்ல, மதுரை பிஎஃப் ஆபீஸ்,
1: அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ், தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா
0: வருங்கால வைப்பு நிதி.
1: வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வருது.
0: இன்டர்வியூ வருது. திருச்சி அப்பாயின்மெண்ட்டுங்க சார். நான் திருச்சி அப்பாயின்மெண்ட்டு ஓயாவாவே, திருச்சி அப்பாயின்மெண்ட்டு ஓயாவாவே ஜாயின் பண்ணுறேன். அங்கே வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபர் கேட்டு நான் வந்து இது பண்ணுற போது நான் மீண்டும் மதுரையில் வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டேன்.
1: அதாவது நீங்கள் 80 காலகட்டங்கள்லேயே ஒரு 3 விதமான துறையை பார்த்துட்டீங்க.
0: ஆமாங்க.
1: ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துருக்கீங்க.
0: ஆமாம்.
1: இந்திய தொலைத்தொடர்பு துறையில் வேலை பார்த்துருக்கீங்க.
0: ஆமாம்.
1: அப்புறம் கடைசி திருச்சியில போய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தீங்க. மறுபடியும் மதுரைக்கு வந்தீங்களா சார்?
0: மதுரைக்கு. ஆமா, இங்க ஓயே வந்து மறுபடியும் இங்க மதுரைக்கே வந்துட்டேன்.
1: சரிங்க சார். அப்பலாம் வயசு உங்களுக்கு என்ன சார் இருக்கும்? இப்ப
0: வயசு 27ங்க சார்.
1: 27 வயசு சார். உங்களுடைய திருமணம், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், குழந்தைகள், அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: எனக்கு மார்ச் 7 1990 எனக்கு கல்யாணம் சார். எனக்கு 3 பசங்க சார். இந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் பிஏ, இன்னொரு பையன் பிஏ, இன்னொரு பையன் எம்பிஏ. 3 பேருங்க சார். 3 பேரும் பிரைவேட் செக்டர்ல தான் வேலை பார்க்கறானுங்க.
1: எல்லாருமே உங்க பசங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சாங்க சார்?
0: 2 பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2 பையனுக்கு கல்யாணம் ஆனதுல ஒரே கடைசி பையன் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலாங்க சார்.
1: பேர குழந்தைகள் சார்?
0: 2 பையன் கல்யாணம் ஆனதுல வந்து ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு குழந்தை. இப்போ நாங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி அந்த குழந்தைய வச்சு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: எங்க சார் இருக்கீங்க மதுரையில? இப்ப
0: மதுரையில வந்து ஆலங்குளத்தில் இருக்கேங்க சார்.
1: கூட்டு குடும்பமா?
0: கூட்டு குடும்பம்ல வேற வேறையா இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி தனியா வச்சுட்டோம். ஆனா சாப்பாடு எல்லாமே ஒன்னாத்தாங்க சார்.
1: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரிங்க சார். நீங்கள் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் மதுரையில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து எத்தனையோ பொதுமக்களை வந்து தினந்தோறும் சந்தித்து அவங்க குறைகளை கேட்கக்கூடிய நிறுவனம் சார். அதில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க நீங்கள்?
0: அது என்ன நினைவுன்றத நான் சொல்கிறேங்க சார். அது இந்த செக்கார்நூறணி பக்கத்தில் இருந்து துறக்கணும்னு சொல்லி ஒரு பெரியவனு சார். அந்த பேரை என்னால் மறக்கவே முடியல. அவருக்கு வந்து பென்ஷன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி விட்டாங்க. அதை எடுத்து நான்

0: ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு வர சொல்லி நான் பார்த்து இது பண்ணுற போது அதில் வந்து சும்மா ஒரு 10 நாளோ 1 வாரமோ நம்பர் ஆஃப் டேஸ் பத்தலைங்க சார். அவர் வந்து வாசலில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விழுகமே நான் என்ன செஞ்சேன், என்ன எப்படி என்னன்ற போது இந்த மாதிரி இப்படி சூழ்நிலை என்ன. அப்போ அவர்கிட்ட நானே வந்து பிரேக்கு சர்வீஸ் தானே இல்லை, நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டேஸை வந்து சேர்க்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு உள்ள ரெமிட்டன்ஸ் பணத்தை நீங்கள் இது பண்ணால் அவர் வந்து டெத்து நாளத்தை நீங்கள் காட்டுறீங்க, நோ ஒர்க்கு நோ பெயின், நீங்கள் அதை காட்டிட்டீங்கன்னா அவருக்கு நம்பர் ஆஃப் டேஸ் சேர்ந்துடும், நீங்கள் அப்படி நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த நோ ஒர்க்கு நோ பெயின்ற டேஸில் வந்து அவர் வந்து பணத்தை கட்டி ரெமிட்டன்ஸ்லாம் காட்டிட்டாருங்க சார். காட்டி இது பண்ணால் அவருக்கு வந்து பென்ஷன் ரிலீஸ் ஆகுது. அப்போ அவர் வந்து எனக்கு என்னைய வந்து இதுவரைக்கும் நீங்கள் வாழ வச்ச தெய்வம் அப்படின்றது சொல்லுவாருங்க சார்.
1: ஆகா, உங்களை கேட்கறக்கே சந்தோஷமாக இருக்குது சார். அதுதான் சார், உங்களை கடவுள்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வேலை இருந்திருக்கு சார்.
0: ஆமாங்க சார்.
2: நன்றி.

0: அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். முத்து போல என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் அட ராஜா என் தம்பி வாடா
1: அண்ணா.

0: இது மாதிரி ஒரு விஷயம் தானே நிறைய
1: நிறைய பேர் இருக்காங்க சார்.
0: அப்படியா?
1: ஆமாங்க சார். நான் என்னுடைய சர்வீஸ் நான் வந்து லீவு அதிகமாக எடுக்க மாட்டேன். மாசத்துல ரெண்டு நாள் லேட்டா வருஷம் வரலாம். அந்த லேட்டை கூட நான் எடுக்க மாட்டேன் சார். லேட்டை கூட எடுக்க மாட்டேன். இப்ப நான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிற போது எனக்கு வந்து அந்த லீவு நாளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் எக்ஸ்பிரி தாங்க சார். அதிகமா வந்து நான் லீவே எடுக்க மாட்டேன்.
0: ரொம்ப நல்லதுங்க சார்.
1: எனக்கு வேலை வேலை வேலை வேலை இதுலயேதான் இருப்பேன் சார்.
0: நீங்க ஒரு அரசு ஊழியர்னா காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ் போயிட்டு அப்புறம் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க. இப்ப இந்த இடப்பட்ட காலத்துல நம்மளுக்கு வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பம் முக்கியம்.

0: குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து நேரத்தை செலவிட்டீங்க, எப்படி பிள்ளைகள் எல்லாம் எப்படி படிக்க வச்சு ஆளாக்குனீங்க?
1: என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க சார். அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த ஒரு வசதினால நான் வந்து என்னுடைய வேலையை கவனிச்சுக்கிறதுக்கு வந்து வசதியா இருந்துச்சுங்க சார். அதனால என்னுடைய கான்சென்ட்ரேஷன் பூராமே வேலை வேலை வேலை.
0: நிம்மதியா ஒரு நல்ல வேலை பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்க மனைவி முக்கியமான காரணமா இருந்திருக்கணும்.
1: ஆமா, ஏன்னா
0: வீட்டை முழுவதும் அவங்க பாத்துக்கிட்டாங்க,
1: நீங்க
0: ஆபீஸ பாத்துக்கிட்டீங்க.
1: கட்டாயம் சார்.
0: சரிங்க சார்.
1: அதனால எனக்கு போய் இது பண்ணா நானும் எங்க வீட்டுல வந்து சும்மா இருக்கிற நேரம் ஹெல்ப் பண்ணுவேன் சார். என் ஒய்ஃப் கடைக்கு போறது அது இதுன்றதெல்லாம்

0: உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். உங்களுடைய லைஃப்ல, உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா, உங்களை முன்னேற்றத்திற்கு பின்புலமா இருந்தது, உங்களை ஊக்கம் கொடுத்து நீங்க நல்லா இருந்து ரிட்டையர்ட் ஆகி நீங்க நல்லா இருக்கீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணகர்த்தா அப்படின்னா யார சார் நீங்க சொல்லுவீங்க?
1: என்னுடைய தகுதி வளர்ச்சிக்கானது வந்து யாருன்னா என்னுடைய மனைவி தான் சார்.
0: ஏன் சார்?
1: எப்படின்னா இந்த பிள்ளைக பள்ளிப்படம் லீவு சமயத்துல மூணு பேருமே, அக்கா தங்கச்சி எல்லாமே மூணு பேருமே அந்த லீவ்ல போய் கொடைக்கானல் பக்கத்துல தங்குவாங்க. அப்படி இருக்கிற போது அவங்க மதினியாருக்கு வந்து நான் பெரிய வேலை பார்க்கறேன் நினைச்சிருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் வந்து இப்படித்தான் லீவ்ல போயிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த நைட்லயே வந்து நான் லீவ்ல போறதுக்கு முன்னாடி நைட்ல வந்து அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேருக்கும் பேச்சுல வந்து, ஓம் புருஷன் என் புருஷன் ஆபீசரா இருக்காப்ல, ஓம் புருஷன் பியூனு தானாம்ல, அப்படின்ற ஒரு பிரச்சனை இது பண்ணு.
0: அதாவது உங்களை வந்து பியூனு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க.
1: ஆமா, ரொம்ப அதாவது மட்டமா பேசாமே என் ஒய்ஃபு வந்து என்ன பண்ணிட்டாப்ல, என் புருஷன் வந்து பியூனு தான், உங்ககிட்ட நாங்க எதுவும் சொன்னோமா, உங்ககிட்ட எதுவும் உதவி கேட்டோமா, என் புருஷன் எது தானே நைட்டு பூரா தூங்காம காலையில நானு போறேன், என்னைய கூப்பிட்டு ஊருக்கு வரணும்னு எதிர்பார்த்து வந்துட்டாப்பலாம் சார். வீட்டில் வந்து கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் வீட்டுக்குள்ள வீட்டில் வச்சுட்டு இது பண்ணாம என் சட்டை இந்த முன்னாடி ஷோல்டர் சட்டையை ஒரு புடி பிடிச்சாப்பலாங்க சார். பிடிச்சிட்டு நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னு, நான் எஸ்எஸ்எல்சி வரையிலும் படிச்சு ஃபெயிலு, மூணு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த மூணு சப்ஜெக்டை நான் வந்து முடிச்சுட்டுனா பாஸ் பண்ணா எங்க ஆபீஸ்ல வந்து கிளர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுமா அப்படின்ட்டு. அப்ப நீங்க எழுத வேண்டியதானே அப்படின்னு. சரி, ஏன் அப்படி கேட்குற என்னன்றபோது அப்பத்தான் விஷயத்தை சொல்றாப்பலங்க சார், இந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப மட்டமா நினைச்சிருக்காப்புல, இதை உங்களுடைய தகுதியை வந்து கூட்டி காட்டணும், நீங்க எப்படியும் நீங்க படிச்சு பாஸ் பண்றீங்கன்னு. அது சொன்ன மாசத்திலேயே நான் அந்த மூணு சப்ஜெக்டை எழுதி பாஸ் பண்ணிட்டேன் சார். அது படிக்கிற போது எக்ஸாம் நடக்குது, படிக்கிற போதுலாம் எனக்கு சுக்குமல்லி காப்பியை போட்டு அவங்களும் உட்காந்துருப்பாங்க சார் என் பக்கத்தை.
0: நீங்க படிக்கிறப்பாவா சார்?
1: ஆமாங்க சார். எக்ஸாமுக்கு படிக்கிற போது பக்கத்தில் சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சுக்கிட்டு என் பக்கத்திலேயே உட்காந்து அப்படியே அரை தூக்கமாக தூங்கி இது பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு என்னன்னா, இது எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணணும்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் எக்ஸாமு. ஆமாம், அதில் வந்து இது பண்ணுற போது மொதல் வருஷம் நான் எழுதுறேன், ஃபெயில் ஆகிட்டேங்க சார். ரெண்டாவது தடவை பாஸ் பண்ணால் எல்டிசி சார், லோயர் டிவிஷனல் கிளர்க்.
0: அதாவது ஓஏவில் இருந்து டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் எழுதி எல்டிசி லோயர் டிவிஷன் இளநிலை அலுவலராக நீங்க ப்ரமோஷன்ல வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதில் நானும் பாஸ் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். அதை வச்சு என் பிள்ளைங்க மூணு பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்க முடிஞ்சு.
0: உண்மையிலே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையா வந்து உங்களை நான் பாக்குறேன். அதாவது ஓயவா இருந்த உங்களை வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சு, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத வச்சு, உங்களை வந்து ஒரு எல்டிசியா வந்து பார்த்த உங்க மனைவிக்கு வந்து மனப்பூர்வமான பாராட்டுகள் சார்.
1: கட்டாயம் சார்.

0: சரிங்க சார், இப்போ எல்டிசியாக இருந்தீங்க, உங்களுடைய ப்ரொமோஷன் அதாவது அடுத்த கட்ட மேலே மேலே என்னென்னங்க சார் நீங்கள் வேலை
1: பார்த்தீங்க? நான் வந்துங்க சார் குருப்டி ஸ்டாப்பாக வந்து மொதல் ஓயாவாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு காம்படேட்டிவ் வச்சுருந்தாங்க சார், ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லி, ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதில் ரெக்கார்டு கிளர்க் ஆகிட்டேன். அந்த ரெக்கார்டு கிளர்க்கில் இருக்கிற போது எனக்கு படிக்கிறதுக்கான எனக்கு டைம் கிடச்சிச்சு. உள்ளர தனி சேம்பர் எனக்குன்னு இது இருந்துச்சு, அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க சார். அதில் இது பண்ணி படித்து இது பண்ணியிருக்கும் போது எல்டிசி பாஸ் பண்ணிட்டேன். எல்டிசி பாஸ் பண்ணிட்டு ஒரு 7 வருஷம் கழிச்சு யூடிசி,
0: யூடிசினா
1: அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, அதை வந்து அப்போ வந்து என்னன்னா எஸ்எஸ்சின்னு வாங்க சார், சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு வாங்க. அது வந்து மறுபடியும் இது ஒரு 7 வருஷம் கழிக்குமே சீனியர் சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்.
0: எந்த வருஷம் சார்?
1: 98 2013 வந்து எஸ்எஸ்சி, அதுலேருந்து சீனியர் எஸ்எஸ்சி வந்து ஒரு 12 வருஷம் இருந்திருக்குங்க சார்.
0: நல்லதுங்க சார்.
1: டோட்டல் சர்வீஸ் 35 வருஷம் சார்.
0: 35 வருஷம் நீங்க வந்து வருங்கால வைப்பு நிதி ஆபீஸ்ல வந்து நீங்க வேலை பார்த்திருக்கீங்க.

0: உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு அரசு பணியாளராக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு காலம் உண்டு. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த காலம் எப்போ, ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த நாள் அந்த நினைவுகள் ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: கட்டாயம் சார், எனக்கு ரிட்டையர்மெண்ட் செப்டம்பர் மாதம் 2020ங்க சார் ரிட்டையர்மெண்ட். அப்போ கொரோனா பீரியடு, யாருமே ஆஃபீஸ்க்குள்ள அலௌடு கிடையாது. நான் வந்து எங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி, சார் இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமான வேலை பார்த்துருக்கேன், என்னுடைய நான் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் இப்படி ஒரு இதாயிருச்சு, என் ஒய்ஃபு என் மருமக என் பையன் வர்றதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்து என்னைய வாழ்த்துனா

0: போதுங்க சார் அப்படின்றது மாதிரி இது பண்ணுற போது எங்கள் ஆஃபீஸில் ரெக்ரேஷன் கிளப்பு பெரிய இதுங்க சார், நல்லா வாஸ்ட்டாக இருக்கும். அதில் இல்லாமல் ஆர்சி சேம்பர்லேயே என்னையை கூப்பிட்டு வாழ்த்தி கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க சார். கார் கூட அளவுடு கிடையாதுங்க சார், ஏன் டூ வீலரில் தான் நான் வந்தேன், பையனுக்கு டூ வீலரில் போனாங்க, அவ்வளோதாங்க சார்.
1: சரிங்க சார், கொரோனா காலகட்டத்தில் ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க?
0: ஆமாங்க சார், கொரோனா காலகட்டத்தில் ரிட்டையர்ட் ஆனால் நானும் கொரோனா வந்து கிடந்தேனுங்க சார். நான் உடம்புக்கும் ஆமாம், தோப்பூரில் ஒரு 9 நான் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருந்தேனுங்க சார், அதில் கொஞ்சம் சிரமப்பட்டேன்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் 2020 வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 கடந்து போயிருச்சு. இப்போ என்ன சார், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து சோம்பேறியா இருந்துடக்கூடாதுங்க சார். காலையில 5:30 நட வேணாம், ஒரு குறைஞ்சது அப் அண்ட் டவுன் ஒரு 5 கிலோமீட்டராவது நடந்துட்டு வருவேன் சார். போகிறது 2.5 கிலோமீட்டர், வர்றது 1.5 கிலோமீட்டர். அதே மாதிரி சாயங்காலம் போகிறது 2 கிலோமீட்டர், வர்றது 2 கிலோமீட்டர். மொத்தம் இது பண்ணது எனக்கு சுகரு அது இதுன்றது எதுவுமே கிடையாதுங்க சார். எனக்கு இந்த செப்டம்பரோட 65 ஆரம்பம், இந்த 2024 செப்டம்பர் முடிய 25 ஆரம்பம், இதுதான் சார். எனக்கு 2 பேத்திக 2 பையனுகளுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க, அதை வச்சு நாங்கள் உட்காந்து நாங்கள் நேரத்தை போய்க்கிறது தாங்க சார்.
1: சரிங்க சார், ஓகே. அதாவது ரிட்டையர்ட் ஆனப்பறம் உடல் மீது ரொம்ப ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க, உடல் உணவு மீது கட்டுப்பாடு, உடல் பயிற்சி பண்ணி ஒரு ஆரோக்கியமாக இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு 60 மேலே ஆனாலே போதும், ஒரு விதமான ஒரு சோர்வு, ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஏன்னா ஓடிட்டே இருந்த அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் வந்து ஓய்வில் வந்துடுது. இப்போ அது மாதிரி ஓய்வுக்கு வரக்கூடிய உங்கள்கிட்ட 60 மேலே உள்ள உங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
0: நான் வந்து என்ன மாதிரியே இருக்கணும்ன்ற ஒரு இதில் இது ஒன்றும்னா, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டிலேயே முடங்கி இருந்துடக்கூடாது. நல்லா கோயிலுக்கு போகலாம், இப்படியே கோயிலுக்கு போகிறது நம்ம சொந்த பந்தங்கள், மற்ற விசேஷங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியே அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசக்கொள்ள, இப்படி இருக்க குழந்தைகளை விளையாட. உணவு கட்டுப்பாடு கட்டாயம் வேணுங்க சார். நான் வந்து எனக்கு வந்து உணவு கட்டுப்பாடு வந்து என்னென்னா, மட்டன் கிட்டன் எல்லாமே சாப்பிட மாட்டேனுங்க சார், எடுத்து கொடுப்பேன் ஆனால் சாப்பிட மாட்டேன். மீன் சாப்பிடுவேன், மீன்னா வெறும் குழம்பு மீன் தான், பொறிச்சதை சாப்பிட மாட்டேன். எதுக்குங்க சார், வயசாயிருச்சு. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு வந்து நல்லதா இருந்தா இதே மாதிரி நீங்க நடந்துகிட்டா கொஞ்சம் காலம் நல்லபடியா உடல் நோய் இல்லாம வாழலாங்க சார்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், கண்டிப்பாக வந்து இதை கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சார் அடுத்ததாக வந்து, நீ வேலையை கிட்டத்தட்ட 40 அரசு பணியில் இருந்திருக்கீங்க, உங்கள் அனுபவத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
0: சார், இப்போ உள்ள இளைஞர்களுக்காக என்னுடைய அட்வைஸாக எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா உழைக்கணும்ன்ற ஒரு மனநிலையை நம்மளாக உருவாக்கிக்கிறணும். உழைச்சா நம்ம உடம்பு கெட்டு போயிடும்ன்ற இதே கிடையாதுங்க சார். நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ நம்ம உடம்புக்கு வந்து ஒர்த்து தான். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்க நல்லபடியா, எதை கிடைச்சுன்னா நம்ம எல்லாமே சாப்பிடலாம் கொள்ளலாம்ன்றதும் இருக்கக்கூடாது. நல்லபடியா எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எது வேண்டாம்ன்றும் விட்டுறணும். நம்மளுக்கே தெரியும் எதை சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் நொடி வராது அப்படின்றத வச்சு தெரிஞ்சு நடந்துகிட்டாலுமே போதும், அம்மா அப்பாவை தவிக்க விட்டுறக்கூடாது. இன்னொருது என்னன்னா, நம்மளுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை தன்னம்பிக்கையை நம்மளா வளர்த்துக்கிறனுங்க சார். நம்பிக்கை இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னா கட்டாயம் வாழலாம். அதை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சு இது பண்ணா தரமான மனைவியை கல்யாணம் பண்ணலாம், தரமான குழந்தைகளை வளர்த்துக்கிறலாம்.

0: சார், உங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு குக் கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து 5வது வரைக்கும் தான் படிச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் பிரைவேட்லயே படிச்சு ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துருக்கீங்க, தொலை தொடர்பு வேலை பார்த்து கடைசி PF 35 ஆண்டு காலம் வேலை பார்த்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய இந்த பேச்சு கேட்கற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னும் நீங்க நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்க எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தார்களுக்கும் நான் பேசுவதை கேட்ட நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்.
1: இதுவரை ஓய்வு பெற்ற முதுநிலை சமூக அலுவலர் திரு கே பழனிசாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு

0: விஷயங்களில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 1,000,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15 வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்ச ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.

0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயன், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில், கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பளப்பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 1,000கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 1 உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகளப் போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மெல்லிசை கேட்கலாம்.

சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை.

எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர்.

0: ஆளுநர் சிவகங்கை ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: நிறைவாக ஒலிக்க இருப்பது அண்ணாத்தி திரைப்பட பாடல். பாடலை கேட்பதற்கு முன்,
1: பிரியா ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ,
1: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே?
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: ஆ என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ஐயா உனக்கு தான் அடிப்படலையே.
2: ஏம்மா இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ரெடி ரெடி சர வெடி திருவெங்கு வீச. அண்ணத்தே அண்ணத்தே வர்றேன், நட இல்ல புட்ட இல்ல கொல்ல கொல்ல.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி. இசை பயிற்சி கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர் இன்று சுவாதி திருநாள் கீர்த்தனையை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 3
1: நமஸ்காரம்மா. சாரத விதுமுக மௌக்திகஹார சாரத விதுமுக மௌக்திகஹார சாந்த பணீஸ்வர நகர விஹார பரிலச மே ஹ்ருதி ஜலதி கபீர பங்கஜநாப பவார்ணவ பார. இதில் வந்து பணீஸ்வர நகர விஹாரங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். பணீஸ்வரன பாம்புக்கு பேர். பாம்பினுடைய ஹெட் யார், பெரியவர் யார், ஆதிசேஷன். திரு அனந்தபுரம்னாக்கா அது அனந்தனுடைய புறம். அது இப்போ பணீஸ்வரனாலும் அனந்தந்தான். இந்த இடத்துல அதையே சொல்லாமல் வித்தியாசமாக அதை சொல்லியிருக்கு. சாந்த பணீஸ்வர நகர விஹார. ஏன்னா ஒரு கீர்த்தனைங்கிற அழகு ராகம் சங்கதிகள் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற விதம் மட்டும் இல்லை, சாகித்யத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்குது இதில்.

சங்கதியை அப்படி கொண்டு வரணும். இப்போ நம்ம தாளத்தோடு இதை பாடலாமா? ஷாரத வீது முக

0: பரிலச மேகிருதி ஜலதி கபீராங்கிற லைனை பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சரணத்தை மறுபடியும் பாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம்.
1: நமஸ்காரம்.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துரை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடிக்காடு, மீமாத்தூர், அகரம் சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்புக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை

0: முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 22ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 3 மணி. மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். முதலில் அரண்மனை 2 படத்திலிருந்து 2 பாடல்கள் கேட்கலாம்.

0: இனி அரண்மனை திரைப்படத்திலிருந்து இரு பாடல்கள் கேட்கலாம். பாடலை கேட்பதற்கு முன்,
1: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
1: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அரசாங்கம் திரைப்படத்திலிருந்து இரு பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரைசை. நேரம் இப்பொழுது 3:32. இனி 8 தோட்டாக்கள் திரைப்படத்திலிருந்து இரு பாடல்கள் கேட்கலாம். பாடலை கேட்பதற்கு முன்
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சி

சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. இனி அரையன் 305 கடவுள் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். பாடல்களை கேட்பதற்கு முன்
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத, வாழையில சாப்பாடு ஆயுசு 100.

0: பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பாடு ஆயுசு கேடு, பூமியை கெடுக்கும் பூதம் பாரு பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

எப்படி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: பருதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பருவதி, ஐஸ் வண்டிக்கார வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேட்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனால் இது ஐஸ் வண்டிக்கார சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னலை திறந்து பார்க்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்கே சீக்கிரம் வாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பருவதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டியை பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமாக மணியாட்டி சொல்கிறாங்க.
0: நாம் வாங்கின 40-inch டிவி ஆட்டோவில் வந்து இறங்கினதை பார்த்துட்டு அதுக்கு போட்டியாக தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் போல இருக்கு.
1: ஏங்க, பெல்லு நல்லா சத்தம் வர மாதிரி ஸ்பீடாக ஆட்டுங்க.
2: அட, இதுக்கு சவுண்டு அவ்வளோதான் வரு. சவுண்டு அதிகமாக வேணும்னா சாப்பாட்டை தட்டை தான் தட்டணும். ஆமாம், வண்டியை கோயிலில் பூஜை பண்ணித்தானே கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ணுறேன்?
1: எங்க, நம்ம பைக்கு வாங்கினதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாக தான். முதல்ல அவங்க வண்டியை பார்க்கட்டும்.
2: அட, ஆல்ரெடி அவங்க நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏம்மா, அவங்களுக்கு

0: நமக்கும் இருக்கிற சண்டையில் அவங்க ஃப்ரிட்ஜு வாங்கினாங்க, போட்டிக்கு நம்ம பெரிய டிவி வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நம்ம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனை ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டாங்கன்னு நாம் நம்ம பையனை கொடைக்கானல் கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியாக பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு நாலு வீட்டு சாமான சேர்த்து வச்சுருக்குறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல் இருக்குதாப்பா.
1: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு ப்ரெஷர் ஏறட்டும்னு பண்ணும்போது நாமளும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுங்க, அப்போதான் நமக்கு ப்ரெஷர் குறையும்.
0: போதுமா, போது நீ பேசுறது எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிடு போல் இருக்குது.
1: சரி வண்டியை எடுங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வரேன், மருதமலை வரை போயிட்டு வரலாம்.
0: போயிட்டு வரலாம்.

0: என்ன வெயில், என்ன வெயில். ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ள தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய்வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து நெய்வாசம் வந்துச்சா? ஓ, வீட்டிலேருந்து மட்டும்தான் நெய்வாசம் வருமா? என் வீட்டிலேருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட்டு, நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சுருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிட்லாம்.
0: ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது நெய்யில் தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லேயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேரம் ஆக ஆக ப்ரெஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: சரி, நீங்கள் எப்போவோ சாப்பிடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாம் ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில் துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில் ஏறி என்னை நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையாக வந்துருச்சு. அதனால தான் நாம் அவளுக்கு போட்டியாக ஒரு காரை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: பார்வதி, ராதா சிரிச்சிட்டு போறாங்கிறதுக்காக நாம் கார் வாங்க முடியுமா? இப்போ நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸில் வேணால் வைக்கலாம். இப்போ அதுதான் என்னால் முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்கள் முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம் மட்டும் கார் வாங்குறது எங்கள் முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம் வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டவே கட் பண்ணிடுவார்.
1: நாம் கார் வாங்குறத உங்கள் முதலாளிக்கு ஏன் சொல்கிறீங்க? காரை வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூடவா உங்களுக்கு சொல்லித்தரணும்?
0: என்ன நீ, கார் வாங்குறது என்ன சர்வ சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க? கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்கே போகிறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்களை யார் புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்கிறது புரியலையே.
1: புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. கார் டீலர்கிட்ட வேலை பார்க்குறாருல என் மாமா, அவர் சொன்னார் பழைய யூஸ்டு காரெல்லாம் 1 லட்சம் ரூபாயிலேருந்தே இருக்கும் மாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பார்த்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாமல் வெறும்

0: காரோட பாடியை மட்டும் கொடுக்க போகிறாங்க.
1: எங்கள் மாமா எப்பவும் நமக்கு நல்லது தான் சொல்லுவார். அவர் சொன்னால் நல்லா தான் இருக்கும், நம்பிக்கையோடு வாங்குவோம்.
0: சரிம்மா, இப்போ 100,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம் லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
1: நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 1,00,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அதை பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
0: போற போக்க பார்த்தா என்னையே யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல் இருக்கே.
1: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
0: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்து வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற, இன்னைக்கு மாடு குதிரைன ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லைங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு. வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
0: ஓ, அவரு நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பார்த்துட்ட, சித்திரக்கணிக்கு வந்திருக்கார் போல இருக்குது.
1: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு புலம்பிட்டே வர இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டினால எனக்கு வேற ப்ரெஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிட்றது?
0: ராதா, ஒரு தப்பு நடந்து போச்சு ராதா.
1: என்னங்க, என்னாச்சு?
0: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனாரை, அதாவது எங்கள் அப்பாவை உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினச்சி காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போதே எங்கள் அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டோர் வந்து இறங்கினால எங்கள் அப்பாவை காரில் வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதான் அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு போல இருக்கே. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வரேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
0: அப்பா, உங்களை காரில் கூட்டிகிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்கள் வேற ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
1: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஆ, ஏதோ மாத்திரை மருந்தில் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்கள் அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமாக சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால் நானும் வந்து உங்களோட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நான் தான் ஓவர் வெயிலாக இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பார்த்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேம்மா.
1: ஆமாம் ஆமாம், உங்களையெல்லாம் பார்த்துக்க தான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
0: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாப்போ.
2: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடலை, அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்டில் கொண்டு வாமா.
1: நான் சொன்னது கரெக்டாக நடக்குது பார்த்தீங்களா?
2: கரெக்டா? என்ன நடந்தது, என்னம்மா சொல்கிற?
0: அது அது ஒன்றும் இல்லைப்பா. அது நீங்கள் வந்ததுமே சக்கரை கம்மியாக டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா. அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்துறா. இல்லை ராதா?
1: ஆமாம் ஆமாம்.
0: ராதா போய் டீ போட்டு கொண்டு வாப்போ.
2: கோபி
0: சொல்லுங்கப்பா.
2: பக்கத்து வீட்டு

0: எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
1: ஆ, வந்திருக்காருப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சு பார்த்து இல்லைப்பா. நீங்களும் அங்கே போகக்கூடாதுப்பா. மனசில் வச்சுட்டு பெசாம வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா.
0: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மாதிரி ஒத்துமே இருந்தீங்க, இப்ப திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்றீங்களே, ஏன்பா என்னாச்சு?
1: அது பெரிய கதைப்பா, அதனால பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
0: அதுதான் என்னங்கிற?
1: அப்பா, அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், காத்தடிச்சா பறந்துதான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: அடா, என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது? ஜன்னல திறந்து என்ன பாரு.
1: ஆமா, ஒரே புகையா வருது. இருங்க பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன், என்னாச்சு?
1: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
0: காரா? என்ன சொல்ற? அட, ஆமா, கார் வாங்கிருக்காங்க. அட, அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா?
0: என்னது? ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்படணும் தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதும்மா.
1: கவலையே படாதீங்க. இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
0: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்றியா?
1: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுற்றி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுற்றி போட்டா நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள் நடந்துருமா.
0: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாமல் பேசுகிற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் சுற்றி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
1: எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவர் சுற்றி போடுறது சுத்தியெல்லாம் இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
0: எலுமிச்சம்பழத்தினால நாம் நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்க சுற்றி போட சொல்கிறியா?
1: ஏங்க, நம்புனா தான் நடக்கும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
0: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடலாங்கிற?
1: வீட்டை விற்றுட்டு வெளியே போக தான்.
0: நம்ம வீட்டையா?
1: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க விற்றுட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
0: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை விற்றுட்டு வெளியே போயிட்டா நாம் நிம்மதியாக இருக்கலாங்கிற.
1: கரெக்டு. இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
0: இதை பாரு ராதா, நாம் நிம்மதியாக இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணிக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி, காரையும் எங்கள் போய் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேறு எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: என்னது, வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: என்னது, என்னாலையா? நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாமல் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்கே கொண்டு வந்து கத்திரி வயில் நிற்க வச்சுட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இதை கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்துருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு

0: பார்த்து வாங்கணும்.
1: ஏமாமா இப்படி எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க? கார் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம மூணு பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணெயை ஊத்திட்டு பார்த்தாலே அதனால தான் கார் நின்று போச்சு.
0: ஏமா நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
2: அப்பா கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. ரெண்டு பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி நின்று எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏற்றுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வெய்யே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம். கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
2: தள்ளுங்க தள்ளுங்க.
1: இன்னும்
2: கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்

0: ராதா, ராதா.
1: என்னங்க வரும்போதே பரபரப்பா வர்றீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் புக்கே தொட மாட்டேங்கிறான். என்ன ஆரம்பித்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்புனா அங்கேயே அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்பு கிழக்குற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
1: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
0: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் மிட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஹெட் மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது இப்போ.
1: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: ஏண்டா, நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்தியிருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்தியிருந்தா அவனுக்கு விளையாட தோணியிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிகிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
1: நீங்க சொல்றது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனால தான் நீ எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க.
0: அப்பா, நீங்க எங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது நினாவை காட்டி சோறு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்கற காலம் பாயுது. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாம தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தான்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேல பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்மகிட்டயும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா ஒண்ணும் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு போனேன். ஆனால் போய் கேட்டால் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்ன புரியுற மாதிரி சொல்லுங்கள்.

0: உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான், அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா. இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா. காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா, வாங்கும்போதே 1,00,000 ரூபா காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000

0: 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியா வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாம இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுற?
1: நாம கார் வாங்கினது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்பட்டுதான் காருக்கு இந்த நிலைமையா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படிதான் இருக்க போறேனோ.
0: பார்வதி பயப்படாம இரு, அவங்கள இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸ்லாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்டாக பண்ணுற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி, ஏன் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலேயாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போ தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை கூட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன குளைச்சல் இருக்காங்கோன்னு தெரிய வருது.
1: பாத்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டா சொல்றாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டு.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்றேன்.
2: அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாருன்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை விற்கணும் அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டா 30 நாளில் வீடு விற்று.
2: 30 நாளில் வீடு விற்றுடுமா பார்வதி? ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுற்றி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்கள் கூட்ட காட்டுங்க, அங்கே வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன், புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.
1: வீடு வீட்டு ஓனர்துங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா, உங்கள் ஓட்டத்தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனால் எங்கள் வீட்டு இல்லைங்க, அது எங்கள் பக்கத்து வீட்டை.
0: என்னது, பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்கள் விற்கணும், நீங்கள் என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுத்தி வளைக்காமல் என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு.
1: சார், எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்லை, அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, அதனால் நாங்கள் இனிமே அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்கள் பரிகாரங்களை பற்றி கேள்விப்பட்டோம், எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிடணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸாக இருக்குதே, பணம் வேற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு, இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது, 10,000?
0: மறக்காமல் உங்கள் வீட்டு அட்ரஸை சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: சிவராமா, கண்டு காணாதமாய் போற, சண்டைக்காரங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவ, இப்ப எல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அட ஏப்பா, இத்தனை வருஷம் என் கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போன்ல உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமே பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்னாச்சுன்னு? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல.
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காக நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையாக ஒரு தாய் பிள்ளைங்க போல் இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா.
0: ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மில்லில் நாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குழுவமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம்தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டுதான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒன்று பண்ணணுங்க.
1: சரி,
0: உங்களை பற்றி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா?
0: ஆனுங்க,
1: சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் மனசு பெரிய பாரத்தோடு இருக்குது.
0: ஆனுங்க,
1: அதை கொஞ்சம் என்கிட்ட இறக்கவேங்க. சரி, உங்கள் ஃபுல் அட்ரஸை பின்கோடோடு சொல்லுங்க.
0: என்னங்க ஐயா இது, ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்கள?
1: இங்கெல்லாம் மாற்றி பேசக்கூடாது. உங்க வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாதான் துல்லியமாக உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: எங்க அவர் என்ன கேட்குறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ணுற பரிகாரம் பழிக்காமல் போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறனுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன, எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்த நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விற்கணும்னு ஒரு கேஸு வந்தது.
0: ஐயா என்னங்க ஐயா, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே.
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்றேன்.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்க வீட்டு நடுகால நின்று எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம்.
0: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லைங்களே.

0: சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு?
1: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர்கிட்ட இருக்குமுங்க.
0: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
1: எங்கள் பக்கத்து வீட்டை விற்கணும்னு வந்திருக்குங்க ஐயா.
0: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான நாலா நம்பர் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போல.
2: ஐயா என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க?
0: இல்லை, பக்கத்து வீட்டை நீங்கள் எதுக்காக விற்கணும்?
2: அது வந்துங்க, உங்ககிட்ட சுற்றி வளைக்காமல் நேராக பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. அதனால தான் அவங்கள ஏரியாவை விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்கள் பரிகாரத்தை பண்ணால் அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
1: ஆமாங்க ஐயா. ஐயா இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்கள் நினைச்சதை மட்டும் சீக்கிரமாக நடந்துடணுங்க.
0: ஓ, இவங்க அவங்கள விரட்ட பார்க்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பார்க்குறாங்க. இந்த மாதிரி நாலு குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இதை பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றதை நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
1: ஐயா என்னது, 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
0: காரியமாக எப்படி
1: ஐயா?

0: ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லாக இருக்குது. ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமாக கைகாலெல்லாம் ஒரே வலி. அதுதான் இந்த பக்கமே வரலை.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்லை பண்ணணும்னு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலைப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும். அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்கிறதும் சரிதான். அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான். இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான். முன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகா தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும் போட்டிருக்கு. அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்ஃபோன்னால் எனக்கும் ஒரு வாரமாக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்ஃபோனால் உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் ஃபோனை அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சுருக்கிற, ஒழுக்கமே என்கிட்ட அவனை ஒப்படைச்சிடணும்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினான், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சுருக்கேன்னு என்னையும் மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதுப்பா.
0: அதனால் தெரியாத யாருக்கும் இனிமேல் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு ஃபோனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குப்பா.

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையாக ஈரோடு போனா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு இருந்துச்சு தெரியுமா? நேற்று சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலேயே இருக்குன்னா பார்த்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்கிறீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா. உங்களுக்கும் யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்துட்ருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வாங்க.

0: ஹலோ, யார்? முருகனா? யார் அத்தையே? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலையா? சரி சரி, நீ தைரியமாக இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயேன்.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்பட்டு போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம எங்க போக போறோம்?
0: உங்க உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலை சுத்தல் தான்னு சொல்லினார். இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இறுக்கமா வச்சிருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்குது.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க. போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேந்து?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்கிற?
2: யாரோ நம்ம பூட்டை உடச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிருடம் வந்து பூட்டை உடச்சிட்டானா என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடச்சி உள்ளே போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில உடச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்கள் வீட்டு சாவி உங்கள் கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமாம், உங்கள் வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால் தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்கிறாங்க. நின்று நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்.

0: கொடுங்க. போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எதனால பூட்டை உடைச்சாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போலேனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்ற?
2: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்தில் கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சி தைரியமா உள்ள போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காம இருந்திருந்தா உங்க வீடு பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: பார்வதி, நீ கேஸ் ஆஃப் பண்ணலையா?
0: அப்படிதான் போல இருக்குங்க. நீங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காம கேஸ் ஆஃப் பண்ணாம உங்க கூட ஆட்டோல ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
1: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பத்தி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
3: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்பவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாய் மூலையமா ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கணும். அப்போதான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியது தான்.
0: ஆமாங்க, அப்பா சொல்கிறதும் 100க்கு 100 உண்மைதாங்க. கோபி அண்ணா, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேஸ் ஆஃப் பண்ணலைன்னா நாங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். உங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியலை.
2: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
1: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்கிறது எதுவுமே புரியலையே.
2: 2 நாளைக்கு முன்னால் எங்கள் அப்பா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போ
1: எங்க என்னது ஒரே கூட்டமா இருக்கு?
4: ஆமாமா, ஒரே பெரிய கூட்டமா இருக்கு. இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அட, ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல.
1: யாரு, யார் அவருன்னு தெரிஞ்சுதா?
4: யாருன்னு தெரிஞ்சால் இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
1: அப்படியா, எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அட, இவரா?
4: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
1: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
4: ஓ, அப்படியா? ரொம்ப நல்லதாக போச்சுங்க. வேறு பிடிச்சி தூக்குங்க, வேறு வீட்டில் கொண்டு விட்டுடலாம்.
1: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுடுறீங்களா சார், ப்ளீஸ்
4: சார்? நீங்கள் சொல்கிறது சார், நான் கொண்டு போய் விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கோம். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
1: அப்படியா, சரி. நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
4: ஓ, புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
1: சரி, எழுதித்தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு, பின்னாடி எழுதியிருக்கிறது என் நம்பர்.
4: சரிங்க சார், இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
1: ம், வாங்க.
4: சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
1: ஆ, வாங்க, பிடிங்க.
4: கொஞ்சம் பார்த்து
1: மெதுவாக மெதுவாக.
4: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் ஓகே. ஆ, சரி.

0: நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமாக இருக்காமா, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்ப்பா, வெளியே எங்கே போனாலுமே பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்னுல்ல. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சரியா? என்னப்பா, பாருங்க, யாரோ ஒரு புண்ணியவான் காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்கள் அப்பாவை என் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்கள் தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்கள் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா எங்கள் அப்பாவோட நிலைமை வேறு மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்கள் சார். அவர் தான் ஆட்டோவுக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பரை என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
0: மணியா?
2: ஆமாம் சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னார், அவர் தான்.
1: டே, நம்ம சிவராம மகன் மணிடா.
0: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மனிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவரை ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான் ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும் தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியிற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸ் ஆஃப் பண்ணேன்.
1: என்னதான் மனசுக்குள்ளே நீங்கள் எதிரிகளாக நினச்சாலும் மனிதாபிமானம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்கள், முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தமில்லை, இங்கே வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்போதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்கள் சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகநாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: சபையோர்களே பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
1: அரசன் அரசன்

பாவப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று

¿sí?

இன்று நம்முடைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. பொதுவாகவே குழந்தைகள் என்றாலே ஒரு குதூகலம்தான். அவங்க பேசுற மழலை பேச்சுக்கும் அவங்க பண்ற சின்ன சின்ன குறும்புக்கும் ஈடுணையே கிடையாது. ஒரு 10 வயதுல நம்ம உலகம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிட்டாய்க்காகவும் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்காகவும் நாம எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். குழந்தைகளோட குறும்புத்தனம் சில நேரங்கள நமக்கு கோபத்தை வரவழைச்சாலும் அவங்க கேக்குற அந்த அப்பாவியான கேள்விகள் நம்மை அப்படியே உருக வச்சிடும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம இந்த நிமிடத்தை அப்படியே கொண்டாடுறதுதான். சொல்ல போனா நாம தொலைச்ச அந்த அழகான குழந்தை பருவத்தை இவங்க கிட்டதான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த சுட்டி குழந்தை தன்னோட உலகத்தை பத்தியும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகள் பத்தியும் நம்ம கிட்ட ரொம்ப யதார்த்தமா பேச போறாங்க. நாமும் கொஞ்ச நேரம் நம்ம வயச மறந்துட்டு ஒரு குழந்தையா மாறி இந்த உரையாடலை கேட்கலாம் வாங்க. இந்த குட்டி தேவதை தன்னுடைய அழகான குரல்ல ஒரு பாடலை பாடிட்டு நிகழ்ச்சியை தொடங்க போறாங்க.

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
1: ஓகே.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேரு சிவானி.
0: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: திருவான்மியூர்.
0: சரி, காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நீங்க?
1: 6 மணிக்கு எழுந்திருப்பேன்.
0: 6 மணிக்கு எழுந்திருச்சு என்ன பண்ணுவீங்க?
1: எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி புக் படிப்பேன்.
0: ஸ்டோரி புக் படிப்பீங்களா?
1: ஆமாம்.
0: சப்ஜெக்ட் எப்போ படிப்பீங்க?
1: சப்ஜெக்ட் ஈவினிங் படிப்பேன்.
0: ஈவினிங் படிப்பீங்களா? சரி, உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: ஆ, இருக்காங்க.
0: அவங்க பேர் சொல்கிறீங்களா?
1: ஆ, சஹசிகா, நித்திலா, சங்கமித்ரா, அக்ஷா, தன்ஷிகா.
0: இந்த 5 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பெஸ்ட்டு?
1: சஹசிகா.
0: எதனால அவங்க ரொம்ப பெஸ்ட்?
1: எனக்கு அவள ப்ரீகேஜில இருந்தே தெரியும்.
0: ப்ரீகேஜில இருந்தே தெரியுமா? ஒண்ணா படிக்கிறீங்களா நீங்க ப்ரீகேஜில இருந்தே?
1: ஆமா.
0: சரி, அப்ப எல்லா விஷயங்களும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்களா நீங்க?
1: ஆமா.
0: எந்த மாதிரி விஷயம்?
1: நான் இங்க என்ன பண்ணேன், இல்ல எங்க போறேன் அப்படினு.
0: அப்ப உங்க சீக்ரெட்லாம் கூட சொல்லுவீங்க?
1: அப்பப்போ.
0: சரி, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க நீங்க? அப்ப
1: 8:30 ஸ்கூலுக்கு 8:15 போவேன்.
0: 8:15 க்கே போய்டுவீங்களா? அப்ப ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க நீங்க?
1: 3:45 இல்ல 4:00 ஆகும்.
0: வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுவீங்க?
1: கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் விளையாட போயிடுவேன்.
0: யார் கூட விளையாடுவீங்க?
1: நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட.
0: அங்கேயும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவீங்க?
1: ஹைட் அண்ட் சேக், லாக் அண்ட் கீ, அதுக்கப்புறம் ட்ரெஷர் ஹண்ட்.
0: ஆஹா, உங்களுக்கு அண்ணா இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. உங்க அண்ணா கூட நல்லா விளையாடுவீங்களா?
1: அவங்க 12th போனனால அப்பப்போ விளையாடுவேன்.
0: உங்க அண்ணாவை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: நியூ கேம்ஸ் இல்ல புது புது விஷயம் சொல்லுவான்.
0: சொல்லி தருவாங்களா உங்க அண்ணா?
1: சப்ஜெக்ட்ஸ் பத்தி எதுவும் சொல்லி தர மாட்டாங்க, ஆனா பொதுவா ஏதாவது விஷயம் இருந்தா அதை பத்தி சொல்லி தருவாங்க.
0: சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால இங்கிலீஷ் பிடிக்கும்?
1: அந்த டீச்சர் நல்லா சொல்லி தருவாங்க.
0: அப்ப மத்த டீச்சர்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்களா?
1: அவங்க சொல்லி தருவாங்க, கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியாது.
0: அப்பனா உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல?
1: ஆமா.
0: ஸ்கூல்ல நீங்க ரொம்ப குறும்பு தானே பண்ணுவீங்களோ?
1: ஃப்ரீ பீரியட்ல கொஞ்சம் பண்ணுவேன், ஆனா வந்து கிளாஸ் நடக்கும்போது எதுவும் பண்ண மாட்டேன்.
0: அப்ப சமத்தா இருப்பீங்க.
1: ஆமா.
0: சமத்து பிள்ளைய டீச்சரை ஏமாத்துவீங்க. அப்ப நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்களோ?
1: ஆவரேஜா படிப்பேன்.
0: உங்களுடைய ஹாபிஸ் என்ன?
1: ஸ்டோரி புக் படிக்கிறது, விளையாடுறது.
0: அப்படியா? அப்ப ஸ்டோரி நல்லா சொல்லுவீங்களோ?
1: ஆமா சொல்வேன். இப்ப உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா?
0: ஆ, சொல்லுங்களேன்.
1: ஒரு ஊர்ல ஒரு அழகான ஏரி இருந்துச்சான். அந்த ஏரியில அழகா ஒரு ஆமை இருந்துச்சான். அதுக்கு 2 வாத்து நண்பர்கள் இருந்தாங்களாம். தினமும் அந்த 2 வாத்துக்களும் ஆமைய சந்திச்சு பேசுறத வழக்கமா வச்சிருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் சோகமா இருந்துச்சான். இத பார்த்த அந்த ஆமை, ஏன் 2 பேரும் வருத்தமா இருக்கீங்கன்னு கேட்டுச்சான். பல வருஷமா இந்த இடத்துல மழையே பெய்யல, அதனால இந்த ஏரி வறண்டு போய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த ஏரியில தண்ணி இல்லாம வறண்டு போயிரும். அதனால பக்கத்து ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, அங்க போலான் இருக்கோம் அப்படின்னு அந்த 2 வாத்துக்களும் சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், என்னை விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சான். தண்ணி குறைஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு தான் குறைஞ்சு போகும், ஆனா எனக்கு உயிரே போயிரும். என் மேல உங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா என்னையும் கூட்டு போலாம்ல அப்படின்னு அந்த ஆமை கேட்டுச்சான். அதுக்கு அந்த வாத்துங்க சொல்லிச்சான், உனக்கு தான் ரெக்கையே கிடையாது, அப்படி இருக்கும் போது எங்களால உன்னை எப்படி கூட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுத்துட்டு

0: வாங்க, நான் நடுவுலையே என் பல்லால் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேருமே அந்த குச்சியோட இரு முனையிலையும் பிடிச்சிக்கோங்க. அப்படியே என்னை தூக்கிட்டு பறந்து போயிருங்க அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். அதற்கு அந்த வாத்துங்க, நாங்கள் உயரமாக பறக்கும் போது நீ வாயை தொந்தா கீழே விழுந்துருவியே அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், பறக்கும் போது நான் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த ஆமை சொல்லிச்சான். அந்த ரெண்டு வாத்துக்களும் ஆமை சொன்ன மாதிரி அந்த குச்சியை பிடிச்சிட்டு ஆமையை தூக்கிட்டு பறந்துச்சான். கொஞ்சம் தூரம் போச்சுங்களாம். ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம், துள்ளி குதிச்சு சிரிச்சிட்டு இருந்தான். அதுக்கு ரெண்டு வாத்துக்களும், கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கேன், இல்லைனா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். போகும்போது போகிற வழியில் மக்கள் அனைவரும் பார்த்து ரெண்டு வாத்துக்கள் ஏதோ தூக்கிட்டு போகுது அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஆமையோட கெட்ட நேரம் மக்கள் பேசினது ஆமையோட காதில் விழுந்துச்சான். அதுக்கு அந்த ஆமை, இந்த மக்கள் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்கன்னு வாயை திறந்து பேசிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஆமையோட பிடி விட்டு போச்சு. மேலேருந்து கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்து போச்சான்.
1: ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
0: Thank you.
1: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
0: புலாவ்.
1: அம்மா அப்பா சமையல் நல்லா செய்வாங்களா?
0: ஆமா, சூப்பரா செய்வாங்க.
1: வீட்ல அம்மா சமைப்பாங்களா அப்பா சமைப்பாரா?
0: அம்மா.
1: அம்மா தானே, அப்பா சமைக்க மாட்டாரா?
0: அப்பா ஆபீஸ் போயிருவாரு.
1: சரி, அப்ப உங்க அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு வேற என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
0: சப்பாத்தியும் பூரியும்.
1: சப்பாத்தியும் பூரியுமா? ஏன், அப்ப நான்வெஜ் ஐட்டம் எதுவும் பிடிக்காதா உங்களுக்கு?
0: ஆ, பிடிக்குமே.
1: என்ன பிடிக்கும்?
0: சிக்கன்.
1: சிக்கன் ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, அம்மாவ நாளைக்கே செஞ்சு குடிக்க சொல்லி சாப்பிடுங்க, சரிங்களா?
0: ஓகே.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டூரிஸ்ட் பிளேஸ் எது?
0: கோயம்புத்தூர்.
1: எதனால கோயம்புத்தூர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
1: அவ்வளவுதானா? சுத்தி பார்க்க கூடிய இடம்லாம் அங்க நிறைய இருக்கு.
0: அங்க நேச்சுரல்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கோயம்புத்தூரை தவிர்த்து நீங்க வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: கேரளால திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் மதுரை.
1: அங்க என்னென்னலாம் சுத்தி பாத்தீங்க?
0: மதுரையில நாங்க மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கும் ஜிகர்தண்டா ஷாப்புக்கும் போனோம்.
1: ஜிகர்தண்டா ஷாப்புக்கு போய் ஜிகர்தண்டா குடிச்சிங்களா?
0: ஆமா.
1: நல்லா இருந்துச்சா?
0: ஆ, நல்லா இருந்துச்சு.
1: நீங்க ஆசைப்பட்டு போகாத டூரிஸ்ட் பிளேஸ் எதனாச்சும் இருக்கா?
0: சிங்கப்பூர்.
1: ஏன் சிங்கப்பூர் போகணும்னு ஆசை உங்களுக்கு?
0: ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஆஸ்ரிகா அங்கதான் இருக்கா.
1: அப்படியா? சரி, நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன், உங்களை சீக்கிரமாவே சிங்கப்பூர் கூட்டிட்டு போக சொல்லி, சரியா?
0: ஓகே.
1: ஒரு பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: தூங்கு மூஞ்சி, லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டா.
3: டிஃபன் பாக்ஸ் சமய கட்ட அயன் பண்ண யூனிஃபார்ம்.
2: லாஸ்ட் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு.
3: லேட் நைட் பாலிஷ் போடு, அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு.
2: டெய்லி லேட் கெட் அவுட்.
3: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு.
2: ஹோம் வர்க் எஸ்கேப்.
3: டெய்லி இதே வேலையா போச்சு.
2: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
3: பிம்பிலிக்கி பிலாபி.

0: கேட்டுட்டே இருக்கீங்க. நான் பழமொழி சொல்றேன், அதுக்கு நீங்க அர்த்தத்தை சொல்றீங்களா?
1: ஆ சொல்றேனே, கேளுங்களேன்.
0: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பாப்போம்.
1: இதோ சொல்றேன் பாருங்க. ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க முகபாவனையிலே தெரிஞ்சிருமா, அதுதான் இதுக்கு அர்த்தம். இது சரியா?
0: ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதிகமா கோவப்படுறவங்க சரியான முடிவே எடுக்க முடியாது, அதான் இதுக்கான அர்த்தம். கரெக்டா?
0: ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி இன்னொன்னு கேக்குறேன் சொல்லுங்க பாப்போம். ஆழமறியாமல் காலை விடாதே.
1: இதுக்கான ஆன்சர் தோ இப்ப சொல்றேன் கேள. ஒரு செயலை பத்தி நம்ம தெரிஞ்சிக்காம முழுசா அதுல இறங்க கூடாது, அதான் இதோட அர்த்தம்.
0: இதுவும் கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்களா பாக்கலாமா? எறும்பு ஊற கல்லும் தேயும். இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
0: விடாமுயற்சி இருந்தா கடினமான செயலும் நாம செய்யலாம்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்களே, சூப்பர். சரி இன்னொன்னு சொல்லுங்க பாக்கலாம். வினை விதைப்பவன் வினை அறுப்பான், இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
0: தீமை செய்தவன் தீமையையும் நன்மை செய்தவர் நன்மையும் அடைவர். இது கரெக்டா?
1: ஆ சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பெரிய கிளாப்ஸ் பண்ணிடலாமா?
0: ஆ பண்ணலாமே.
2: சிவானி, நேயர்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா?
0: ஓகே பாடுறேன்.

0: ரொம்ப அழகா பாடலாம் பாடுறீங்களே, உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க?
1: அதற்கு காரணம் என்னுடைய குரு சாவித்ரி மேமும் கணேஷ் மாமாவும்.
0: பாட்டு கிளாஸ் தவிர்த்து வேற ஏதாச்சும் கிளாஸ் போறீங்களா?
1: ஆமா, நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போறேன்.
0: டான்ஸ்னா வெஸ்டர்னா இல்ல கிளாசிக்கல் அந்த மாதிரியா பாப்பா?
1: பரதநாட்டியம்.
0: ஓ, பரதம் கூட உங்களுக்கு தெரியுமா?
1: ஆமா.
0: அரங்கேற்றலாம் முடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, இப்பதான் கத்துட்டு இருக்கேன்.
0: அப்ப நல்லா கத்துக்கங்க.
1: ஓகே.
0: அப்ப உங்க அரங்கேற்ற விழாவுக்கு என்ன கூப்பிடுங்க கண்டிப்பா, ஓகேவா?
1: ஆ, ஓகே.
0: உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா ரொம்ப உங்களை திட்டுவாங்களா?
1: இல்ல.
0: திட்ட மாட்டாங்களா?
1: தப்பு பண்ணா திட்டுவாங்க.
0: எல்லா வீட்லயும் தப்பு பண்ணா திட்ட தான் செய்வாங்க. உங்க வீட்ல எப்படி, அத சொல்லுங்க.
1: எங்க வீட்ல ரொம்ப திட்ட மாட்டாங்க, லைட்டா சொல்லுவாங்க.
0: லைட்டா என்ன சொல்லுவாங்க?
1: நான் ஏதாவது தப்பு பண்ணேனா கூப்பிட்டு திட்டுவாங்க.
0: சரி, நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா?
1: அம்மா செல்லம்.
0: அம்மா செல்லமா? ஏன் அப்பா பிடிக்காத உங்களுக்கு?
1: பிடிக்கும். ஏன்னா அவரு ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, அவர் ஆபீஸ் போயிருவாரு.
0: ஓ, அதனாலதானா?
1: ஆமா.
0: நீங்க ஊருக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போவீங்களா?
1: ஆமா, நான் எங்க ஊர் நாகர்கோயிலுக்கு போவேன். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்.
0: ரொம்ப அழகா இருக்குமா?
1: ஆமா.
0: அங்க போய் என்ன பண்ணுவீங்க?
1: நான் அங்க போய் என் கசின் சிஸ்டர் அஞ்சு கூட விளையாடுவேன். அதுக்கப்புறம் எங்க மாமா கூட நல்ல ஊர் சுத்துவேன். அப்புறம் என்னுடைய ஆச்சிங்க சமைக்கிற சாப்பாட சாப்பிடுவேன்.
0: அவ்வளவுதானா?
1: ஆமா.
0: உங்களுக்கு திருக்குறள் எல்லாம் தெரியுமா பாப்பா?
1: ஆ, தெரியுமே. எங்க ஊர்ல கூட நான் பொங்கலுக்கு பிரைஸ் வாங்கிருக்கேன்.
0: பிரைஸ் வாங்குனீங்களா?
1: ஆமா.
0: எத்தனை திருக்குறள் சொல்லி பிரைஸ்
1: வாங்குனீங்க? 27
0: சொல்லிருக்கீங்களா? இப்போ எங்களுக்காக திருக்குறள் சொல்றீங்களா?
1: ஆ,
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீனால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. கற்க கசட கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன்மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றாம் கொள் எனும் சொல். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மே இகழ்வார் பொறுத்தல் தலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவந்தற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. முயற்சி திருவனையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். ஆகார அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. தொட்டதனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றதனை தூறும் அறிவு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொண்ட மகக்கு.
0: இவ்வளவு அழகா திருக்குறள் சொல்றீங்களே, உங்களுக்கு யாரு திருக்குறள் சொல்லி கொடுத்தா?
1: எங்க அம்மா தான் சொல்லி தருவாங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: நீங்க பெரியவளாயிட்டு என்ன ஆக ஆசைப்படுறீங்க?
1: கலெக்டர் ஆக ஆசைப்படுறேன்.
0: எதனால நீங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ஆகணும்னு ஆசை.
0: நீங்க பெரியவளாகி கலெக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ. நான் உங்களுக்கு கடி ஜோக்ஸ் சொல்லி சிரிக்க வைக்கட்டா?
0: ஆ, சிரிக்க வைங்களேன் பாப்போம்.
1: ஒரு வெண்ணெய் வியாபாரி லெட்டர் எழுதினாராம், அது எப்படி?

0: எழுதினாரு?
1: அதுவா உருகி உருகி எழுதியிருப்பாரு. கரெக்டா? அடுத்தது கேளுங்கப்ப.
0: கீழே விழுந்தாலும் அடிபடாது, அது என்ன?
1: அதுவா ஜோரா பெய்யல அந்த மழை.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: ஐய் கரெக்டா சொல்லிட்டனா? அப்ப இன்னொன்னு கேளுங்களே.
0: ஒரு ஈ இன்னொரு ஈ கூட எப்படி பேசும்?
1: தெரியலையே பாப்பா, நீங்களே சொல்லுங்களே.
0: இது கூட தெரியலையா? இமெயில் தான். இன்னொரு கடி ஜோக் சொல்லிட்டா?
1: ஆ சொல்லுங்களே.
0: எந்த கலரை சாப்பிட முடியும்?
1: எனக்கு தெரியல.

0: நீங்களே சொல்லுங்களேன்.
1: இது கூட தெரியலையா, இமெயில் தான். இன்னொரு கடி ஜோக் சொல்லிட்டா?
0: ஆ சொல்லுங்களேன்.
1: எந்த கலரை சாப்பிட முடியும்?
0: எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: ஆரஞ்சு.
0: ஆரஞ்சா?
1: ஆமாம், ஒரு கல்யாணத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரே ஈயான். ஏன்
0: தெரியலையே பாப்பா, நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: ஏன்னா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துனாங்களாம்.
0: இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்களே, இப்போ நான் கேட்கட்டுமா?
1: ஆ,
0: ஒரு டாக்டர் கிட்ட 10 கார் இருக்கான். 10 கார் இருந்தாலும் நடந்தே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாராம். ஏன்?
1: ஏன்னா அவர் கால்நடை டாக்டர்.
0: கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எந்த கடிகாரம் கரெக்டாக டைம் காட்டும்?
1: அது நம்ம தான் பார்க்கணும்.
0: எந்த பூச்சிக்கு குளிரவே குளிராது?
1: கம்பளி பூச்சி.
0: உலகத்திலேயே மிகப்பெரிய நரி எது தெரியுமா?
1: எனக்கு தெரியுமே, இது டிக்ஷனரி தானே?
0: ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. வருடத்திற்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யாரு?
1: தெரியலையே.
0: அது ஆகஸ்ட் பாப்பா.
1: அப்படியா?
0: அப்படிதான். எப்பொழுதும் சிரிக்கிற பழம் எது?
1: அழுகாத பழம்.
0: பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. கசப்பே இல்லாத மொழி எது?
1: தேன் மொழி. கரெக்ட் தானே?
0: ஆ கரெக்ட் பாப்பா. ஒரு யானை ஓடி வந்துச்சான், ஒரு கடைய பார்த்து நின்னுச்சான். ஃபர்ஸ்ட் அது என்ன வாங்கும்?
1: மூச்சு வாங்கும்.
0: ஹை, கரெக்டா சொல்லிட்டீங்களே. காஸ்ட்லியான கிழமை எது?
1: வெள்ளிக்கிழமை.
0: கரெக்டா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?
1: ஆமா.
0: கதவும் ஜன்னலும் இல்லாத வீடு எது?
1: மஷ்ரூம்.
0: ஏல இருந்து இசட் வரையும் உள்ள லெட்டர்ஸ்ல ரொம்ப கூலான லெட்டர் எது?
1: ஏசி தானே?
0: இல்லையே.
1: அப்ப இது
0: பி. ஏசிக்கு நடுவுல இருக்குல்ல, அதனால அதுதானே ரொம்ப கூலா இருக்கும்.
1: ஆமால, மறந்து போயிட்டேன்.
0: மறந்து போயிட்டியா? இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப உங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிடுங்க, ஓகேவா? மேக்ஸ் புக் ஏன் ரொம்ப சோகமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுமே, ஏன்னா அதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனாலதான் அது ரொம்ப சோகமா இருக்கு.
0: பரவாயில்ல சிவானி, நீங்க எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க.
1: தேங்க்யூ.
0: நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். எங்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா?
1: ஓகே, பாடுறேன்.

சின்ன சின்ன கனவுகளையும் நாம பத்திரமா பாத்துக்கிட்டாலே இந்த உலகம் இன்னும் அழகா மாறும். இன்னைக்கு நம்மோடு வந்து ரொம்ப ஜாலியா பேசின நம்ம குட்டி சிவானி பாப்பாவுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
1: வெல்கம்.
0: நம்ம சிவானி குட்டி கிட்ட பேசினதுல நாமும் மறுபடியும் அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சது. குழந்தைகளோட உலகம் எப்பவுமே அழகுதான். அவங்க பண்ற குறும்புத்தனத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவியான அன்பு இருக்கும். அந்த அன்பையும் அவங்களோட சின்ன

0: நேரம் 5:30 ஆகாஷ்வாணி. அடுத்து தொடர்வது
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்கவாகன தேவி தெருக்கூத்து கேட்கலாம்.

0: குலத்திலே அவதரித்த ஆற்றல் மிக்க மறவர்கள். ஆக்க வருவனாம், காக்க வருவனாம், அழிக்க வருவனாம். அப்படிப்பட்ட மூவர்களை, தேவாதி தேவர்களை, அவர்தம் பாதம் தாங்கிகளை, அஞ்சி துதிப்பாடு தொண்டர்களை அடக்கி ஆண்ட ஆற்றல் மிக வளர்த்த அரும்பெருவீராதி வீரர்கள். விரிந்த அந்த விண்ணும் இடிகேட்ட நாகம் போல் கொலையடுங்கு வண்ணம் அரசோச்சி தீராதி தீரர்கள் எத்தனையோ பேர்கள். அத்தனை பேர்களின் மறைவுக்கு பின்னர்தான் மாவீரத்தில் சிறந்தவன், மகோத்பலத்தில் மிகுந்தவன், மார்தாண்டவன், மார்தாண்டன் என்ற சிறப்பான பெயர் வந்து சிறப்போடு ஆட்சி இடத்தை கொண்டு வருகிறேன் இந்த மல்லிகாபுரத்தில். ஜாக்கிரதையாக இருக்கிறாயா? என் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களுக்கும் குறை ஏதுமில்லையே. சேவகரே, நாட்டு மக்களுக்கு குறையில்லை என்று நீ உரைத்ததை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நாட்டை ஆள வேண்டிய மன்னவனாகிய எனக்கு குறை இருக்கிறதடா.
1: உனக்கு என்ன குறைங்க சொல்லுங்க.
0: தெரியாதா உனக்கு? ஏவலனே, என் ஒரே மகள் அப்பத்தவகை விசுதபானும், அந்த விசுதபானுவை சோனிதாவரி கரைவனாக தகழ்ந்த இரண்யருடைய தம்பி இரண்யாக்குதலுக்கு மனமடித்து வைத்தேன். ஆனால் அவள் வாழ்க்கை பாதியிலே முடிந்து விட்டது. எப்படி தெரியுமா?
1: எப்படிங்க?
0: அசுர இனத்தையே கருவிறைத்தவர் அந்த நாராயணன். நாராயணனுடைய மனைவி பூமாதேவியை செலவெடுத்துக் கொண்டு வரும்போது தோன்றினான் நாராயணன். என்னுடைய மருமகன் இரண்யாக்குதலுக்கும் நாராயணருக்கும் கடுமையான போர் உண்டது. அந்த போரிலே

என்னுடைய மருமகனை பன்றி அவதாரம் எடுத்து அந்த நயவஞ்சக நாராயணன் கொன்றுவிட்டான். மருமகன் இறக்கும் போது என்னுடைய மகள் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இப்பொழுது 3 வருடங்களாகிறது, 36 மாதங்களாகிறது, இன்னும் பிள்ளை பிறந்தபாடில்லை. அந்த வருத்தம் தானடா எனக்கு. இதற்கு என்ன செய்யலாம்? என்ன குறை நேர்ந்தாலும் அந்த முக்கன் பரவனை குறித்து தவம் செய்தால்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஆகவே இன்றே புறப்படுவோம் இமாச்சலம் இமயோகிரி மலையடி மரத்திற்கு. எப்போது பார்த்தாலும் அரண்மனைக்குள்ளே அடைபட்டு கிடந்து மடிந்துவிட்ட ஒரு கணவனையே நடித்து கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டிருக்கிறாயே. உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட என்னால் முடியவில்லை அம்மா. விசுதபனு, மனதை தேர்த்திக்கொள். நான் இப்பொழுதே இமயோகிரி அடிவாரத்திற்கு புறப்படுகிறேன். இதற்கு ஒரு வழி தேடி கொண்டு வருகிறேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீ அரண்மனை. ஏவலரே, இமயோகிரி அடிவாரத்திற்கு வந்துவிட்டோம். உலகையாளும் பரம்பொருள் அந்த உமா மகேசரை குறித்து அகோரமான வரையிலே தவம் செய்ய போகிறேன். நீ சர்வ ஜாக்கிரதையாக தவம் கெடா வண்ணம் காவல் இருக்க வேண்டும். கையிலை வாழ்.

0: சம்போ சதாசிவா, சம்போ மகாதேவா, அரகர அரகர சிவமே, உண்மையொரு பாகா, உன்னை பாடாத நாள் இல்லை, நினைக்காத நேரமில்லை, சதா சர்வ காலமும் தாங்கள் இருக்க வேண்டிய இந்த யமயோகரி அடிவாரத்தில் வந்த வண்ணம் உமையே குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். வரமாட்டீர்களா? என்ன குறை நேர்ந்தது என்று என்னிடம் கேட்க மாட்டீர்களா சிவமே?
1: பக்தா மாத்தாண்டவண்ணா, கடும் தவம் செய்ய வேண்டிய காரணம் என்னவோ?
0: இருக்கிறது ஆண்டவா, காரணம் இல்லாமல் கருணாமூர்த்தியே உனைக்கான வந்திருப்பேனா? என் மனக்குறையை மாற்றி விடுவீர்கள் என்ற எண்ணத்தில்தான் உங்களையே குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியா? என்னை நாடி வந்தவருக்கு இதுவரை நான் நம்பிக்கையை கெடுத்ததில்லை மன்னவா.
0: அரணே கங்காதரனே, மலரே, உமை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால்தான் என் குறைகளை உம்மிடத்தில் உரைக்க வந்திருக்கிறேன் ஆண்டவா.
1: குறைகளை தெளிவாக எடுத்து சொன்னால் தீர்ப்பதற்கு காத்திருக்கிறாஜ் இந்த உமா பரமேஸ்வரன்.
0: படியளக்கும் கடவுளே, உமக்கு தெரியாதது உலகத்தில் ஒன்று ஏதாவது உண்டா? தெரிந்தும் தெரியாதவரை போல் நானாகவே உரைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். பரவாயில்லை, நானே கூறுகிறேன். என்னுடைய மகள் விஷுதபாடு 36

0: மாதங்களாக கர்ப்பிணியாகவே இருக்கிறாள். அவள் வயிற்றிலே இருப்பது கல்லா மரமா செடியா கொடியா என்று தெரியவில்லை. குழந்தை பிறந்தபாடில்லை. அந்த குழந்தை என்னுடைய மகளின் வயிற்றிலே இருந்து நல்லபடியாக பிறக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள் அருள வேண்டும்.
1: அதற்காகத்தான் ஆடாலும் அண்டவளுக்கு முகம் பாடி கருகருத்து போயிருக்கிறதோ. மாத்தாண்ட மண்டவா, இது உன் மகள் விசுத பாடுவுக்கு ஒரு முனிவரால் வந்த வினையப்பா. முனிவர் கொடுத்த சாபத்தால் வந்த வினை, அதனால் தான் குழந்தை பிறக்கவில்லை. இதுவரை
0: முனிவர் கொடுத்த சாபமா? புரியவில்லையே இறைவா.
1: அபேதானந்த முனிவர், அவர் 6 மாத காலம் உறங்குவார். 6 மாத காலம் கடும் தவம் இருப்பார். அப்படி கடும் தவம் இருந்து கல்விழித்து பார்ப்பார். அப்படி கல்விழித்து பார்க்கும் போது அவர் விழிகளுக்கு எவர் ஒருவர் இல்லம் புலப்படுகிறதோ அந்த இல்லம் நாடி சென்று உணவை யாசகமாக கேட்பது வழக்கம். என்று போல் கடும் தவம் இருந்து கல்விழித்து பார்த்தார். அவர் விழிகளுக்கு உனது வருவக பிள்ளை இரையாக்குதல் இல்லம் விழிகளுக்கு புறப்பட்டது. இல்லம் அருகில் சென்று உணவை யாசகமாக கேட்டார். ஏதாவது இருந்தால் கொடுங்கள் தாயே என்று இல்லத்தை தாவித்து விட்டு இல்லத்திற்குள்ளே இரையாக்குதலும் உனது மகள் விசுத பாலுவும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். முனிவர் கேட்ட யாசகத்தை செவி கொடுத்து கேளாத இவர்கள் ஆத்திரம் கொண்டான். முனிவர் என் வார்த்தையை செவி கொடுத்து கேளாமல் போனதால் இந்த கதவு எப்படி தாவித்து விட்டிருக்கிறதோ அதுவோ கருவறையில் ஏற்கும் குழந்தை கருவறை பிறக்காமல் ஊடப்பட வேண்டும். கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த முனிவர் கொடுத்த சாபத்தினால்தான் இதுவரை உனக்கு பிறந்த மகள் விசுதமானு குழந்தை பிறக்காமலே இருக்கிறது. மன்னவா,
0: இறைவா, இது என்ன சோதனை? யாருக்கு நாங்கள் தீங்கடைத்தோம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? என் மகளில் வயிற்றிலே இருக்கும் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லையா?
1: ஏனில்லை, மனம் ஒன்றால் வாழ்வு உண்டு. என்னை நாடி வந்துவிட்ட பிறகு உனக்கு உதவி செய்ய வேண்டியது எனது செயல் அல்லவா? மாத்தாண்ட மண்டவா, கவலை கொள்ள வேண்டாம். 36 திங்களாக குழந்தை பிறக்காமல் இருக்க உணர்ந்தவர்கள் சுதமானும் எப்போது என் ஆலயம் வந்து என்னை வணங்கிய உனக்கு என் ஆலயம் விடுத்து உன் ஆற்றிற்குள் செல்வதற்குள் உனது மகள் விசுதமானு அங்கே ஆட்குழந்தை ஒன்றை பெற்றெடுத்திருப்பாள். உன் கவலை தீர்ந்ததா மன்னவா?
0: ஆஹா, இறைவா, என்னே கருணை, என்னே கருணை! கேட்டவர்க்கு கேட்டபடி வரமென்னும் பொக்கிஷத்தை வாரி வழங்க வேண்டிய வள்ளலேஸ்வரனே, என்னே உனது கருணை குணம், என்னே உனது கருணை! அழகு திருநீரு தோன்றே அறவமே மார்பில் தோன்றே.

மக்கள் மூர்த்தி. நாங்கள் சொன்னது போலவே இப்பொழுதே என்னுடைய நாடு புறப்படுகிறேன். சந்திக்கிறேன் என் மகள் விசுவாணுவை. விசுவாணு.

0: மகளே விஷயமானே
1: அப்பா
0: என்ன இது குழந்தை
1: உண்மைதானப்பா நீங்க வளர்ந்து முடியலப்பா
0: உனக்கு பிறந்த குழந்தையா இது எந்த அரங்க என்று சொல்லப்பட்ட கங்காதரன் உரைத்த வார்த்தை எத்தனை வரி உண்மையாகிவிட்டது மருதாண்டமன்னா நீ இல்லம் திரும்பும் போது உன் மகளின் மடியிலே தவழ்ந்து கொண்டிருப்பான் வீரம் பொருந்திய ஆண்மகன் என்று உரைத்தார் அப்படியே நடந்திருக்கிறதே சரி குழந்தை காட்டு அழகு அடடடா பரமேஸ்வரன் உரைத்தார் வீரம் தெரிந்த மகனாக பிறப்பான் என்று அதை போலத்தான் இருப்பான் போல இருக்கிறது ஆகவே வீரம் தெரிந்த மகன் என்று அந்த உமையொருவாகன் உரைத்தது போலவே இவருக்கு வீரபாலன் வீரபாலன் வீரபாலன் என்று பேசுகிறேன்.

0: தாராய் கடி சுவையாய் கருணை வசும் பாலாய் கலந்த சுவையினத்தின் மீடாகுமோ தண்டபடியே உன் தனிப்பெரு சுவைக்கின்ற சுக்கராச்சாரியார் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மகனை பார்க்க வேண்டுமே
1: சுவாமி. இதோ மாதாண்ட மன்னன், உங்களை தேடி வந்திருக்கிறேன்.
0: ஓ, வர வேண்டும் வர வேண்டும்.
1: இதோ பார்த்தீங்களா, என் கரத்திலே குழந்தை.
0: மாதாண்டமன்னா,
1: இந்த குழந்தை என் மகள் வயிற்றிலே ஜனித்த குழந்தை. இதை உங்களிடத்து ஒப்படைக்கிறேன். தேவர்கள் யாவருக்குமே தெரியாமல் இவனை வளர்த்து பெரியதொரு வீரனாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது.
0: மாதாண்டமன்னா, என்னிடத்தை ஒப்படைத்து விட்டாய் அல்லவா, உன்னுடைய மகனுக்கு ஆய கலைகளையும் கற்று வீர சிறப்போடு வீரனாக நான் வளர்க்கிறேன்.
1: சிறு திருத்தம், மகன் இல்லை பேர பிள்ளை.
0: அப்படியா? சாபார், வளர்ந்து விட்டான், வாலிபனாகி விட்டான், வீரனாகி விட்டான். ஆய கலைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டேன். எங்கே அவன் வீரபாலா?

0: உலகம் யாவையும் தாமலமாக்கி இளவரத்தோடு நீக்கலும் செய்வதை கலை எனும் ஆளும் கண்டுதலே வழக்கம். செவ்வ துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு என்ற குரல் வழிதான் என் செல்வழி, நான் செல்லும் வழி. எவது குலகுரு சுக்காச்சாரியார் வளர்ப்பில் வளர்த்தவன் இந்த வீரமான
1: வணக்கம்.
0: என் பிறப்பு எப்படிப்பட்டது என்பது அறியாதவன் இந்த வீரமான. எனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒரே எனது குலகுரு சுக்காச்சாரியார், அவரை நான் பார்க்க வேண்டும். புறப்படுவோமா?
1: புறப்படுங்க, போகலாம்.
0: தந்தையே.
2: வரவேண்டும் வீரபாலா, வரவேண்டும், வரவேண்டும், வரவேண்டும்.
0: உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் வீறு கொண்டு வருகிறான் இந்த வீரபாலன்.
2: அப்படியா?
0: ஆஜ கலைகள்

0: மகன் வீரபாலனில் பணிவான வணக்கம்.
1: வீரபாலா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன். ஆனால் இன்று ஒரு சோதனை.
0: சோதனையா?
1: ஆய கலைகள் 64 கற்றுக் கொடுத்தேன். அதில் வாழ் பயிற்சி முக்கியமாக. என்னை மண்டை மீது அடித்து விட்டாயே, உஜிரம் சொட்டாக. ஐயோ அம்மா, நீ என்ன செய்வாய் பாவம்? ஒரு விதவைக்கு பிறந்தவன் தானே, ஒரு முண்டச்சிக்கு பிறந்தவன் தானே, உனக்கு எப்படி அறிவு இருக்கும்? வாழ் பயிற்சியை கற்றுக் கொடுத்த என்னுடைய மண்டை மீது அடித்து விட்டாயடா பாவி, மண்டை மீது அடித்து விட்டாயே.
0: விதவைக்கு பிறந்தவன இந்த வீரபாலன்
1: உண்மை?
0: அப்படியத்தான். என் தந்தையை கொண்ட பாவி எவனவன் தெரியும் அவங்களுக்கு?
1: எனக்கு தெரியாது.
0: யார் யாருக்கு தெரியும்?
1: உன்னுடைய தாய்க்கு தெரியும்.
0: எங்கிருக்கிறான்?
1: எங்கே எங்கே இருக்கிறாள்?
0: வல்லையாவரில் ஆடு. புறப்படுகிறேன், என் தாயை சந்திக்கிறேன். சுக்கராச்சாரியார் சொன்ன வார்த்தை கேட்டு வந்து அடைத்து விட்டோம் வல்லையாவரி கோட்டை. இங்கு யாரோ ஒரு தாய் இருக்கிறார்கள். இவரை யார் என்று கேட்டு பார்ப்போம். அம்மா, யார் நீங்கள்?
2: என்ன யார் என்று கேட்கிறாய்?
0: எந்த நாடு?
2: மல்லிகாபுரி நாடு.
0: உங்களுடைய பெயர்?
2: விசுதபானு.
0: விசுதபானுவா? என்னுடைய பெயர் தான் வீரபாலன்.
2: வீரபாலா மகளே, நான் தானா உன்னை பெற்றெடுத்த தாய்?
0: நீங்கள் என்னை பெற்ற தாய்கள். அம்மா, மகளாக பெற்ற என்ன நீக்கள்? ஏன் தாயை என்னை எடுத்து ஆளாக்க விரும்பவில்லை? சரி, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை எல்லாம் வளர்க்க முடியாமல் போய்விட்டது. போகட்டும், விடுங்கள் தாயை. அம்மா, விதவை கோலத்தில் காட்சி அளிக்கிறீர்கள் நீங்கள். அப்படி என்றால் இறந்திரு

அவர் எனது தந்தை. உண்மைதானே? சல்தனத் தவமே செய்து தலையில் சேர்த்துக்கா.

0: காதலுடன் உரைப்பாய் அம்மா. எங்கே தந்தை? யாரால் கொல்லப்பட்டார்?
1: மகனே, உன் தந்தை யாரால் இழுக்கப்பட்டார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது என்ன சொல்ல முடியாது.
0: உன்னை விட போவதில்லை, வருகிறேடா. இந்த பச்சை உறவு கொண்டவல்லார் என் தந்தையை கொண்டிருக்கிறார். பலை தேடி வந்த உலிகை கையில் சிக்கிவிட்டது.
2: என்னையா பார்த்து அடா என்று அழைக்கிறாய்? ஆணவக்காரனே, உன்னை அழிக்க வந்திருக்கிறேன் நான். இப்போது
0: என்னை பார்த்தா யாருக்கு கேட்கிறார்?
2: நீ
0: சோலிதாவரி பட்டினம் இரண்டிய கசிவு அவருடைய தம்பி இரண்யாக்குதல் பெற்றெடுத்த பிள்ளை வீரவாளடா. என் தந்தையை கொந்துவிட்ட காரணத்திற்காகத்தான் உள்ள பழிக்கு பழி வாங்கவே வந்திருக்கிறேன்.
1: அண்ணா,
2: ஓடி வருகிறான் வீரபாலன். என்னை அழிப்பதற்காக அவனை அழிக்க வேண்டும் இப்போது நீ.
1: அப்படியாகட்டும் அண்ணா, அவனை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன்.
0: இந்த வழியாகத்தான் ஓடி வந்தார். ஓ, மாயக்காரன் அல்ல வகந்த மாயவன். நீ எங்கு ஓடி ஒளிந்து கொண்டாலும் உன்னை விட்டு விட்டு போக மாட்டானடா என்ற வீரவாளன். விடப்போவதில்லை, வருகிறேன். என்ன இது? மாயவனை தேடி வந்தார். மாறாக ஏதுவற்ற உருவம் தெரிகிறது. இது யாராக இருக்கும்? ஒருவேளை தன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறையில் நாராயணன் உருமாறி வந்திருப்பானா? இருக்காது. யார் நீ?
1: வீரபாலா, என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? நான் உமா மகேஸ்வரி, ஆதி பராசக்தி. சக்தி நான் நாடா சக்தி.

0: அப்படியா? இதோ பார், உள்ள சிங்கமாக உருவாறி என்ன செய்கிறேன்?
1: சிங்கமாக மாறிவிட்டாயா? இப்போது உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். இப்போது அந்த சிங்கத்தை எனக்கு வாகனமாக்கி நான் சிங்க வாகன தேவியாக மக்களுக்கு காட்சி தர போகிறேன். சிங்க வாகன தேவி.
2: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கிய சிங்கவாகன தேவி தெருக்கூத்து கேட்டீர்கள்.

0: வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் முரட்டு காலை திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், மீண்டும் 7:00 மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள் நிகழ்ச்சியில் இன்றைய மாவட்ட செய்திகளாக கேட்கலாம். திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்று மாலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் குறித்து அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், மீண்டும் 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே வானொலிக்கு 90 நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்றிரவு 10:00 ரவி வாசாரியா அகில் பாரதிய சங்கீத் சபா வழங்கும் நிகழ்ச்சி, இன்றிரவு 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாகும் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு?

0: வேணும்
1: அக்கா? ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன்,
2: அதுக்கு பேரு புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: In Dharamshala, chasing the target, Punjab Kings were 62 for 4 in 7.3 overs when reports last came in. Earlier put into bat, Royal Challengers Bengaluru posted 222 runs for the loss of 4 wickets in their allotted 20 overs. In badminton, India Shreyanshi Bali Shetty clinched the silver medal in women's singles at the Baoji China Masters in China today. She went down to local favourite An Chi Yuan in straight sets 14-21, 6-21 in the summit clash of the Super 100 event at Baoji City Gymnasium. And that is the end of this news bulletin.
1: நேரம் மாலை 6:10 இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக முரட்டுக்காளி திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: எல்லா நடவடிக்கையும் கூர்ந்து கவனித்தார்கள் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5:30 அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் சூரஜ் கோலா, த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு KA செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. இனி கேட்கலாம் மதுரத்தின்றல்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது மதுரை தென்றல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடைகள் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்பு, பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற

0: இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை ஒரு கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு

0: பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரள முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில்

0: கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரகாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கி போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி.

0: 69 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:25.
1: அஸ்வானி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர்குமரன் அவர்கள்.
2: இப்ப மல்லிகையை பொறுத்த மட்டும் வந்து களிமண் சார்ந்த மண்ணை தவிர மற்ற எல்லா மண் வகைகளையும் நல்லா வரும். மணல் சாரி மண்ணை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மற்ற எல்லா வண்டல் சார்ந்த மண், கரிசல் மண், வண்டல் கலந்த களிமண் எல்லாத்துலேயுமே நல்லா வரக்கூடிய பயிராக தான் இருக்கும். இந்த மல்லிகையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மதுரை மல்லின்னு நமக்கு உலகளவில் ஃபேமஸான ஒரு இது. ஸோ அந்த அளவில் மல்லிகை சாகுபடிக்கு மிகப்பெரிய வரவேற்பு உலக நாடுகள் முழுக்க இருக்குது. நம்ம மதுரையை சார்ந்து மல்லிகை சாகுபடி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் அந்த மண்ணுடைய தன்மை இருக்கிறதுனால இந்த மண்ணின் மனம் மல்லிகை பூவில் வந்து அந்த மனம். அதனால் அந்த மாதிரியான மண்ணை செலக்ட் பண்ணி பண்ணோம்னா நல்லா சாகுபடி பண்ணலாம். ராமநாதபுரம் அருகில் இருக்கிறதுனால அங்கே தங்கச்சி மடத்தில் இருந்தால் நிறைய மல்லிகை கன்றுகள் உற்பத்தி கூடங்கள் நிறையா இருக்குது. அங்கிருந்தால் நம்ம அண்டை மாவட்டங்கள் முழுக்க வந்து சாகுபடி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ராமநாதபுரம் அந்த மண் சார்ந்த பகுதிகளில் எந்த ஒரு தாவரமும் வந்து மண்ணில் வேகமாக வேர்விடக்கூடிய தன்மையை பெறும். அப்போ அந்த பகுதியில் மேட்டுப்பாத்திகள் அமைச்சு அவங்க வந்து மல்லிகை கன்றுகளில் ஒட்டு கட்டி அந்த தண்டுகளை எடுத்து வேர்விடக்கூடிய பக்குவத்தில் அவங்க ரெடி பண்ணி அதை எல்லா மாவட்டங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கன்றுகளை கொண்டு வந்து நமக்கு வந்து சந்தைகளில் போனால் கூட வந்து வேரோட சில கன்றுகளை நிறையா விற்பனை பண்ணுவாங்க வியாபாரிகள், அந்த விவசாயிகள் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு போய் கூட நம்ம வீடுகளையும் நாற்றுகளை சாகுபடி பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து நமக்கு அரசு தோட்டக்கலை பண்ணைகள் நிறைய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மாவட்டத்திற்கு ஒரு அரசு தோட்டக்கலை பண்ணை இருக்குது. உதாரணத்துக்கு சிவகங்கைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் 3 அரசு தோட்டக்கலை பண்ணை, நேமம் குன்றக்குடியில் ஒரு பண்ணை இருக்குது, தேவகோட்டை பண்ணையில் ஒரு இருக்குது, அதே மாதிரி கிளாதிரின்னு திருப்பூணம் பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்குது. மதுரையை சார்ந்த பண்ணைகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த பண்ணைகளை அணுகி தரமான கன்றுகளை இப்போ நம்ம தங்கச்சி மடத்தில் போய் வாங்கினோம்னா கூட அந்த வேரோட கிடைக்கும், அதுவும் நல்ல பராமரிப்பு கொடுத்து வளர்த்துக்கலாம். இந்த பைக்கன்றுகளை அரசாங்கம் வந்து மிகுந்த தொழில்நுட்பத்தில் எந்த கன்றில் அதிகமான மகசூல் கிடைக்கும், பூக்கள் அதிகமாக வருமோ, விவசாயிகளுக்கு பூச்சி நோய்கள் தாக்காத தாவரங்களிலிருந்து ஒட்டுக்கட்டப்பட்டு அந்த லேயரிங் பண்ணி அந்த பைக்கன்றுகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த பண்ணைகளை நம்ம வந்து அணுகி நமக்கு வந்து கன்றுகள் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம எதிர்காலத்தில் பூச்சி நோய்களுக்கோ இல்லை மகசூல் பங்கத்திற்கோ பிரச்சனைகள் இருக்காது, செலவும் குறையும். அப்போ கன்று தெரிவுகள் வந்து இந்த மாதிரி நல்ல தரமான நாற்று பண்ணைகளை அணுகி அங்கேருந்து கன்றுகள் வாங்கி நம்ம நட பழகிக்கணும் விவசாயிகள்லாம். வண்டல் கலந்த களி, அதாவது வந்து ரெட் லோமி சாயில், அந்த இதில் நம்ம கன்றுகள் நடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான பயிர் இடைவெளி மிக சிறப்பாக கடைபிடிக்கணும் எப்பவுமே. ஏன்னா இதுதான் மிக பொருத்தமான மண். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மண், நம்மளுடைய கப்பலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்லிகை தோட்டங்கள் தான், நமக்கு ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து அவனியாபுரம் அந்த மாதிரி சின்ன உடப்பு பகுதிகள்லாம் மல்லிகை சாகுபடி பண்ணுறாங்க. இவங்க உடனே அது ரெடி ரெக்குனராக ஃப்ரெஷ் ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்குது. தொலைதூரத்துலேருந்து வரக்கூடியவங்களும் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காரைக்குடியிலிருந்து உள்ள தேவையான மல்லிகைகள் ஃபுல்லாகவே மதுரையிலிருந்து தான் நிறையா சப்ளை ஆகுது. இங்கேருந்து நீங்கள் அதிகாலையில் வந்து நம்மளுடைய பஸ் போக்குவரத்துகளை பார்த்தீங்கன்னா பூரா பாக்ஸ் பாக்ஸாக இங்கேருந்து தான் போகும். அப்போ மல்லிகையை விரும்பி அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மல்லிகை சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கங்களும் நிறையா திட்டங்கள் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கன்றுகளை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பயிர் இடைவெளியை கடைப்பிடித்து விவசாயிகள் வந்து நட கற்றுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மல்லிகை நடணும் அப்படின்னா மல்லிகையில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை இருக்குது, மல்லிகை இருக்குது, ஜாதி மல்லி இருக்குது, 3 வகையான இது இருக்குது. அதில் வந்து மதுரை மல்லி தான் நல்ல, குண்டு மல்லி தான் ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும். குண்டு மல்லியுடைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து வரக்கூடிய ரகங்கள், ராமநாடு தங்கச்சி மடம் அங்கேருந்து வரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறையா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் ரகங்கள் நிறையா வெளியிட்டு மானிய விலையில் இருக்குது. அந்த சீசனுக்கு தகுந்தபடி கொடுப்பாங்க. இந்த சீசன் பார்த்தோம்னா மல்லிகைக்கு வந்து நடவு காலங்கள் வந்து ஜூன் ஜூலையில் தான் நிறையா நடுவாங்க. அதாவது தென்மேற்கு பருவ காலங்களில் நடுவாங்க. வடகிழக்கு பருவமழைகளை வந்து சில விவசாயிகள் நடுறாங்க. பட் ஆனால் மல்லிகையை பொறுத்த மட்டும் வடகிழக்கு பருவமழையை தேர்வு பண்ணும்போது தண்ணி தேங்காத நிலமாக இருக்கணும். மேட்டுப்பாங்கனா நல்ல வடிகால் நிலமான மண்ணாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது.
1: இதுவரை மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர்குமரன் அவர்கள். நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை நெல் பிரதான பயிராக இருந்து வருகின்றது. நெல் சாகுபடிக்கு நீர்ப்பாசனம் அதிகமாக தேவை என்பது விவசாயிகள் அறிந்ததே. நீர் போதுமான அளவு கிடைத்தாலும் கூட எந்தெந்த பருவங்களில் எந்தெந்த ரகங்களை பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம், எந்தெந்த ரகங்கள் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள் என்பது குறித்த பல தகவல்களை இன்று தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் என்பது குறித்து அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து, அதாவது நீலகிரி நீங்களாக அனைத்து மாவட்டங்களையும் வந்து நெல் பயிரிடப்படுகிறது. நெல் வந்து பல்வேறு பருவங்களில் பல்வேறு முறைகளில் வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வந்து நெல் பயிரிடப்படுது. இதோட உற்பத்தி அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் டன்கள் வந்து 2024 நிலவரப்படி வந்து நமக்கு வந்து நெல் உற்பத்தி ஆயிருக்கு. இப்போ பருவம் வந்து ரொம்ப முக்கியம். நெல் அப்படின்னு பார்த்தோன்னா 3 முக்கியமான பருவங்கள் இருக்குது. இப்போ முதல் மற்றும் 3வது பருவம் வந்து பொதுவாக வந்து குறுகிய கால நெல் ரகங்களை வந்து நம்ம பயிர் செய்வோம். 2வது பருவம் வந்து மத்திய கால ரகங்கள், அதாவது நெல்லோட வயதை பொறுத்து நம்ம வந்து நெல்லை வந்து குறுகிய கால ரகங்கள் மத்திய கால ரகங்கள் நம்ம பிரிக்கிறோம். ஸோ 3 முக்கிய பருவங்களில் வந்து முதல் மற்றும் 3வது பருவம் வந்து குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 110 அதிகபட்சம் வந்து 115 நாள் வயதுடைய நெல் ரகங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த பருவங்கள் முதல் மற்றும் 3வது பருவத்தில் பயிர் செய்யலாம். 2வது பருவம் வந்து மத்திய கால நெல் ரகங்கள், அதாவது 130-135 நாள் வயதுடைய நெல் ரகங்களை நம்ம தேர்வு செய்து இந்த மத்திய கால ரகங்களில் நம்ம பயிர் செய்யலாம். இப்போ முதல் பருவம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா விதைப்பு செய்யக்கூடிய மாதத்தை பொறுத்து வந்து சொர்ணவாரி கார் குறுவை இந்த மாதிரி அழைக்கப்படுகிறது முதல் பருவம். இப்போ சொர்ணவாரி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து தட்ப வெப்பநிலை மழையளவு இதெல்லாம் பொறுத்து வந்து தமிழகத்தை வந்து நம்ம 7 மண்டலமாக பிரிச்சிருக்கோம். அதாவது வடகிழக்கு, வடமேற்கு, மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், காவேரி டெல்டா, மலைப்பகுதி மற்றும் அதிக மழை பொழிவு பெறக்கூடிய பகுதி. சொர்ணவாரியில் வந்து விதைப்பு வந்து ஏப்ரல் மற்றும் மேல வந்து நம்ம விதைப்பு செய்து அறுவடை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அறுவடைக்கு வரும். பொதுவாக பார்த்தோன்னா இது வந்து வட மாநிலங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற பகுதிகளில் வந்து இந்த சொர்ணவாரியில் வந்து விதைப்பு செய்யக்கூடிய வழக்கம் உள்ளது. இந்த முதல் பருவமே வந்து கார்னு அழைக்கப்படுது. விதைப்பு செய்யக்கூடிய மாதம் மே மாதமாக இருக்கிறப்போ, விதைப்பு வந்து மே அல்லது ஜூனில் நம்ம விதைப்பு மேற்கொண்டு அறுவடை ஆகஸ்டில் பண்ணுறப்ப வந்து அதை நம்ம கார் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக வந்து திண்டுக்கல், தேனி, திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து கார் பருவத்தில், அதாவது மே மாதத்தில் வந்து

இப்போ மேற்கொண்டு அறுவடை வந்து ஆகஸ்ட். இந்த பருவத்திலேயே 110 to 115 நாள் வயதுடைய ரகங்களை வந்து பயிர் செய்கிறாங்க. குறுவை முதல் பருவமே வந்து குறுவைன்னு அழைக்கப்படுது. எப்போன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து விதைப்பு வந்து ஜூன் மாதத்தில் செய்கிறப்போ. இப்போ பொதுவாக இது வந்து அதிகமாக வந்து டெல்டா பகுதிகளில், காவேரி டெல்டா பகுதிகளில், காவேரியில் நீர் திறக்கிறதை பொறுத்து பொதுவாக ஜூன் 12 வந்து நீர் திறப்பாங்க. அதை பொறுத்து வந்து சாகுபடி செய்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து குறுவை குறுவை அப்படின்னாலே குறுகிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். குறுகிய கால நெல் ரகங்கள் வந்து ஜூன் மாதத்தில் விதைப்பு செய்து அறுவடை வந்து செப்டம்பரில் வரும். பொதுவாக இது ஃபாலோ பண்ணுறது வந்து டெல்டா பகுதிகளையும் நம்ம மதுரையிலையும் கூட வந்து நம்ம வந்து குறுவை சாகுபடி செய்கிறோம். ஸோ இது வந்து முதல் பருவம். ரெண்டாவது பருவம் வந்து மத்திய கால ரகங்களை சாகுபடி செய்யக்கூடிய பருவம். இது வந்து சம்பா அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் விதைப்பு, அதை பொறுத்து வந்து நம்ம இந்த சம்பாவை வந்து முன் சம்பான்னு சொல்லலாம், சில சமயங்களில் பின் சம்பா. அதாவது ஆகஸ்ட்லேயே விதைப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம முன் சம்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லை செப்டம்பர் அக்டோபரில் கரெக்டாக நம்ம விதைப்பு பண்ணுறவங்கன்னா அதை வந்து சம்பா. பின்னாடி அதுக்கும் மேலே நமக்கு அக்டோபரில் விதைப்பு செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து பின் சம்பா இல்லை தாளடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பருவத்தில் நம்ம பயிரிடக்கூடிய ரகங்கள் எல்லாமே 130 வயதுடைய மத்திய கால ரகங்கள். மூன்றாவது பருவமும் வந்து நான் சொன்ன மாதிரி குறுகிய கால ரகங்கள் தான் நம்ம வந்து மூன்றாவது பருவத்திலையும் பயிர் செய்வோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நவரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வட மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வந்து நவரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கோடைன்னு சொல்லலாம். அதாவது இந்த இதில் வந்து நம்ம தை மாதத்தில் விதைப்பு மேற்கொண்டு மார்ச் ஏப்ரலில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும் மூன்றாவது பருவம். ஸோ இந்த பருவத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா குறுகிய கால நெல் ரகங்கள். ஸோ இதுதான் வந்து நெல் சாகுபடிக்கேற்ற முக்கியமான பருவங்கள். நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையிலிருந்து வந்து ADT 43-45 ரகங்கள் வந்து வெளியிட்டாங்க. அது அதிக அளவு தமிழகத்தில் வந்து விவசாயிகள்னால விரும்பி பயிரிடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ரகங்கள்லாம் வெளியிடப்பட்டு 25 மேலாயிட்டு, ஆனாலும் அதாவது அதோட விளைச்சல் நல்லா இருக்கு, சமையல் திறனும் நல்லா இருக்கு, ஆனாலுமே வந்து வெளியிடப்பட்டு அதிக வருடங்கள் ஆனதுனால இப்போ தட்பவெப்ப நிலை மாறி வருது. மாறுபட்ட அந்த தட்பவெப்ப கால சூழ்நிலை ஏற்ப வந்து உயர் விளைச்சலை தர முடியல, பூச்சி நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகிறது. அதற்காக நிறைய மாற்று ரகங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்டு இருக்காங்க. கடந்த 10 அதாவது 2015 வெளியிடப்பட்ட முக்கியமான ரகங்களை பத்தி மட்டும் நான் இப்போ சொல்றேன். இப்போ இதில் இந்த குறுகிய கால ரகங்களில் முக்கியமான ரகம் வந்து கோ 51. இது வந்து 2015 வந்து இந்த ரகம் வந்து வெளியிடப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ADT 53, இந்த ரகம் வந்து 2019 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு ரகங்களுமே வந்து நல்ல சமையல் பண்பை கொண்டிருக்கிற ADT 43 இந்த ரகத்தோட இயல்புகள் சமையல் பண்புகளை கொண்டிருக்கு. இப்போ கோ 51 இதோட பெற்றோர் ரகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ADT 43, இன்னொன்று வந்து RR 272-17-45. 2015 வெளியிடப்பட்டிருக்கு. இதோட வயது 110 மகசூல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹெக்டருக்கு வந்து 6 அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்குது. அரிசியும் வந்து நல்ல மத்திய சன் அரிசி, சமையலுக்கு ஏற்ற சமையல் பண்பு கொண்ட அரிசியாக இருக்குது. இதில் வந்து அதிக அளவு அறவை திறன், அதாவது 70% அறவை திறனும் முழு அரிசி காணும் திறன் வந்து 63% இருக்குது. முக்கியமாக பார்த்தோன்னா முக்கியமான நோயான குலை நோய் மற்றும் புகையானுக்கு வந்து இது மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இந்த கோ 51 ரகம் இருக்குது. ADT 53 இது வந்து ADT 43 மாற்று ரகமாக வெளியிடப்பட்டிருக்கு. டெல்டா பகுதிகளுக்குன்னு இந்த ரகம் வந்து வெளியிடப்பட்டிருந்தாலுமே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே குறுவை கோடை போன்ற பருவங்களில் வந்து பயிர் செய்வதற்கு ஏற்றது. சில சமயம் வந்து நீர் திறப்பு வந்து லேட் ஆகிறப்போ, அதாவது அக்டோபரில் விதைப்பு மேற்கொண்டால் அந்த தாளடிக்குள்ளேயும் கூட நம்ம வந்து இந்த ADT 53 ரகத்தை வந்து நம்ம பயிர் செய்யலாம். இதோட பெற்றோர் ரகம் வந்து ADT 43 மற்றும் JGL 384, வயது 105-110 வயதுடையது. மகசூல் வந்து 6.3 ஹெக்டருக்கு மகசூல் தரவுள்ளது. இதில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சமையல் பண்பு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து அதிக அளவு துத்தநாக சத்தும் அதிக அளவு வந்து இரும்பு சத்தும் இருக்குது. ஸோ இந்த ரகம் வந்து ADT 43 வந்து ஒரு மிக சிறந்த மாற்று ரகம். நடுத்தர உயரம் கொண்டு கச்சிதமான ஒரு செடி அமைப்பு இருக்கும், நல்ல கதிர்கள் நீளமாக இருக்கும், மணிகள் வந்து நல்ல நெருக்கமாக இருக்கும். 14.5 அளவுக்கு வந்து இதோட 1000 மணிகளோட எடை இருக்குது. நல்ல சன்ன ரகம். தண்டு தொலைப்பான், இலை சுருட்டு புழு, குலை நோய், இலை உரை அழுகல் மற்றும் செம்புள்ளி நோய்களுக்கு வந்து இது வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். இன்னொரு முக்கியமான ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா கோ 55. இந்த கோ 55 ரகம் வந்து 2022 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதுவும் வந்து குறுகிய கால ரகம், உயர் விளைச்சல் ரகம். இதோட என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி வந்து மிக சன்னமாக இருக்கும்,
கோ 55, 114 உங்களுக்கு வந்து மகர

சொல்லுக்கு வந்திருப்போம். நம்ம பொன்னி அப்படின்றப்ப வந்து அதோட வயது கூட இருக்கும். நமக்கு வந்து சீக்கிரமாகவே குறுகிய காலத்தில் இப்போ 110 நாள்லேயே வந்து மகசூல் கிடைக்குது. அதாவது ஆந்திராலேருந்து ஆரன்ஆர் அப்படின்ற ரகம் வந்து அதிகமாக விவசாயிகள் பயிர் செய்கிறாங்க. அது வந்து மிக சன்னரிசி. ஆனால் அதில் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் வந்து அது வந்து பூக்கும். பருவம் மாறுறப்ப வந்து அது வந்து பூ வராது, விளைச்சல் வராது. ஆனால் இந்த கோவம்பத்தஞ்சுன்றது வந்து குறுகிய காலத்தும் பருவங்களுக்கும் வந்து ஏற்ற ஒரு ரகமாக வந்து ஆனால் சன்னரிசி அதே மாதிரியே வந்து சமையல் பண்பு கொண்ட மிக சன்னரிசியாக வந்து இருக்கு. இப்போ விவசாயிகள் மத்தியில் வந்து இந்த ரகத்துக்கும் வந்து அதிக வரவேற்பு இருக்கு, கோ 55. அடுத்த ரகம் வந்து ADT ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ADT 57. இது வந்து 2023. கோ 55 வந்து 2022 வெளியிடப்பட்டது. 115 நாட்களில் வந்து உங்களுக்கு மகசூலில் வரும். இப்போ இதோட பெற்றோர் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ADT 45. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம ADT 43. இப்போ நான் சொன்ன ரகங்கள் கோ 51, ADT 53, கோ 55, இது எல்லாத்துலேயுமே வந்து ADT 43 ஒரு பெற்றோர் ரகமாக இருந்தது. இப்போ ADT 57 வந்து ADT 45 வந்து ஒரு பெற்றோர் ரகமாகவும் இது வந்து உருவாக்கப்பட்டது. இதோட நாட்கள் நான் சொன்ன மாதிரி 115 நாட்கள் வயதுடையது. அரிசி வந்து நடுத்தர சன்ன அரிசியாக இருக்கும். ஹெக்டருக்கு வந்து 6.5 டன்கள் வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு சிறந்த ரகமாக வந்து இந்த ADT 57 ரகமும் இருக்குது. இந்த ஆண்டு 2025 வந்து நமக்கு வெளியிடப்பட்ட ரகம் வந்து ADT 56 ரகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவும் வந்து 110 நாள் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். 6.3 டன்ன்ற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும் ADT 56. பொதுவாக நம்ம அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ரெண்டு, ஒன்று சாப்பாட்டுக்கு, இல்லை இன்னொன்று வந்து இட்லிக்கு உபயோகிக்கிற மாதிரி. இப்போ சன்னரகங்கள் எல்லாமே வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து நம்ம விரும்பத்தக்க ரகதான் இருக்கும். இப்போ இட்லிக்குன்னு போகிறப்ப வந்து என்னென்னா பருமனாக இருக்கணும், அரிசி பருமனாக இருக்கணும். அந்த மாதிரி ரகங்கள் என்ன இருக்குது குறுகிய காலத்தில் விளையக்கூடிய இட்லிக்கு தேவையான பருமனான அரிசியை கொண்ட ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம வந்து அதிகளவு விவசாயிகள் பயிரிடுவது வந்து ASD 16 மற்றும் ADT 37. இந்த ரகங்கள் தான் வந்து இட்லிக்குன்னு அதிகளவு விவசாயிகள் வந்து பயிரிட்டு வர்றாங்க. இப்போ அதாவது தென் மாவட்டங்கள் எல்லாமே ASD 16 பயிரிடுவாங்க. வட மாவட்டங்களில் வந்து ADT 37 ரகத்தை வந்து நம்ம அவங்க வந்து பயிரிடுவாங்க. இதுவுமே வந்து வெளியிடப்பட்ட அதிக வருடங்கள், 20 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. ஸோ இதற்கு மாற்று ரகமாக சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள் பருமனான அரிசியையுடைய இட்லிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பதி சாரம் TPS 5 ரகமும் அம்பாசமுத்திரத்திலிருந்து வெளியிடப்பட்ட ASD 21 118 120 நாட்களில் வந்து மகசூல் தரக்கூடியது. இந்த ASD 16, ADT 37 இந்த ரெண்டையுமே பெற்றோர் ரகமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ரகம். இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், புகையான், பச்சைத்தத்து பூச்சி இதுக்கெல்லாமே வந்து மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகமாக இருக்குது. ASD 21 வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்களுக்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு நல்ல ரகமாக இருக்குது. எல்லா ரகங்களுமே வந்து முதல் பருவம், இது வந்து 3வது பருவத்துக்கும் பொருந்தும். ரெண்டுமே வந்து குறுகிய கால நல்ல ரகங்களை நம்ம பயிரிடுவதனால இந்த ரெண்டு பருவங்களிலுமே வந்து நான் குறிப்பிட்ட எல்லா ரகங்களுமே அதாவது கோ 51 தொடங்கி ADT 53, கோ 55, ADT 57, KKM 1, ADT 56 போன்ற சன்னரிசி கொண்ட ரகங்களும் இட்லிக்கு தேவையான TPS 5 மற்றும் ASD 21 எல்லா ரகங்களுமே வந்து முதல் பருவத்திற்கு ஏற்ற குறுகிய கால நல் ரகங்கள். ரெண்டாவது முக்கியமான பருவம் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய கால நெல் ரகங்களை பயிரிடக்கூடிய சம்பா பருவம். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு வந்து நெல் பயிரிடக்கூடிய மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடுறது வந்து இந்த சம்பா பருவத்தில் தான் வந்து பயிரிடுவாங்க. ஆந்திரா பொன்னின்னு சொல்லக்கூடிய BPT 52-04 இந்த ரகத்தை தான் வந்து பயிரிடுவாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து சமையல் பண்பு வந்து ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா அதிக அளவு பூச்சி நோய் தாக்குதல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மாற்று ரகமாக வந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து 2015 வந்து நெல் ஆராய்ச்சி நிலையம் திரூர்லேருந்து TKM 13 அப்படின்ற ரகம் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆந்திரா பொன்னி மாதிரியே வந்து நல்ல சன்ன அரிசியை கொண்ட ஒரு ரகமாக இருக்கும். இது வந்து WGL 3200 மற்றும் ஸ்வர்ணா இது ரெண்டையும் வந்து பெற்றோர் ரகமாக கொண்டு வெளியிடப்பட்டது. 125 நாள் இப்போ உங்களுக்கு வந்து ஆந்திரா பண்ணி 130-135 நாள் மகசூலுக்கு வரும். இது வந்து ஒரு 10-15 நாள் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து மகசூலுக்கு வரும். 6 டன் அளவுக்கு வந்து ஹெக்டருக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ல ரகம். அரிசியும் வந்து நல்ல சன்னமாக இருக்கும். இதோட 1000 மணிகள் எடை பார்த்தீங்கன்னா 13.8 கிராம் தான். ஸோ சிறந்த சமையல் பண்பு கொண்டு இந்த TKM
13 ரகத்தை வந்து நம்ம வந்து சம்பா பருவத்தில் பயிரிடலாம். 52 இது வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த ரகம் வந்து 52 இதுவுமே வந்து ஆந்திரா பொன்னிக்கு மாற்று ரகமாக வெளியிடப்பட்ட சன்ன அரிசி கொண்ட ரகம். இதுலேயுமே வந்து நல்லா சமையல்

ஒன்று இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது சாதம் வெந்த பின்னாடி அரிசி வந்து நல்ல நீளமாக இருக்கும். பொதுவாகவே அரிசி நீளம் மறந்து அது வந்து ஒரு விரும்பத்தக்க பண்பு. முழு அரிசி காணும் திறனும் நல்லாயிருக்கும், நல்ல சமையல் பண்புகள் கொண்டதாகவும், பூச்சி நோய்க்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் இருக்குது. ஸோ இந்த ரகமும் வந்து நம்ம வந்து சம்பா பருவத்துக்கு வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம். அது இல்லாமல் வந்து 2020 வெளியிடப்பட்ட ரகம் ஆடுதுறையிலிருந்து ஆடுதுறை 54. இப்போ வந்து விவசாயிகள் இதை அதிக அளவு வந்து பயிர் செய்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்குது. ஹெக்டருக்கு 6 டன் அளவுக்கு வந்து 6.3 டன் அளவுக்கு கூட வந்து நம்ம மகசூல் கிடைக்குது. அரிசி அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய சன்ன அரிசி, உயரம் வந்து நடுத்தர உயரம் கொண்டது. ஆடுதுறை 54 வந்து அதிக அளவில் வந்து இப்போ வந்து சம்பா பருவத்தில் வந்து பயிரிடப்பட்டு வருகின்றது. சீரக சம்பா வந்து நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் உபயோகிக்கிற சீரக சம்பா, அதில் இருக்கிற என்ன குறைப்பான அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப உயரமாக இருக்கும் சாயும். அந்த அரிசியோட பண்புகளையே கொண்டு மாற்று ரகமாக வெளியிடப்பட்டது தான் வைகடாம்லேருந்து வெளியிடப்பட்ட VGD1 ரகம். ஸோ இதையுமே வந்து நீங்கள் மத்திய கால ரகமாக சம்பா பருவத்தில் வந்து நீங்கள் பயிரிடலாம். ஏன்னா வந்து நம்ம சீரக சம்பாவில் இருக்கிற அந்த சமையல் பண்புகள் அந்த அளவுக்கு வந்து வாசனை இல்லைனாலும் மற்ற சமையல் பண்புகள் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சம்பா பருவத்தில் VGD1 ரகத்தையும் வந்து நீங்கள் பயிர் செய்யலை. இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்டது வந்து ஆடுதுறை 58 ரகம். விவசாயிகள் முன்னாடி பயிரிட்ட ரகம் வந்து ADT 39. இந்த ரகம் வந்து பெருமளவு விவசாயிகள்கிட்ட வரவேற்கப்பட்டது. ஆனால் அது வந்து பழைய ரகம். அதுக்கு மாற்று ரகமாக வெளியிடப்பட்ட ரகம் சமீபத்தில் வெளியிடப்பட்டது வந்து ஆடுதுறை 58. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 125 நாளில் மகசூல் தரக்கூடிய, நல்ல சமையல் பண்புகளை கொண்ட, உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு சிறந்த ரகம். TKM 13, CO 52, ADT 54, VGD 1 மற்றும் ஆடுதுறை 58. இந்த ரகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சம்பா பருவத்துக்கு ஏற்ற மத்திய கால வயதுடைய ரகங்கள். சில சமயங்களில் வந்து சில ஒரே ஒரு போகத்துக்கு மட்டும் பயிர் செய்வாங்க. அதாவது நீண்ட கால 150 வயதுடைய ரகங்கள் வந்து சில இடங்களில் வந்து பயிர் செய்வாங்க. அந்த மாதிரி சூழலுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா CR 1009, அது வந்து 150 வயதுடையது. இதோட அரிசி அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல பருமனாக இருக்கும், இட்லிக்கு உபயோகத்தக்க பருமனான அரிசி. அந்த CR 1009 சப்1 ஒரு மரபணு, அதாவது வெள்ளத்தை தாங்கி வளரத்தக்கதாக, மழை பெஞ்சு 15 வந்து தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா அதை தாங்கி அதில் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த CR 1009 இருக்கு. இது வந்து 150 வயதுடைய உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகம். ஆனால் வந்து அரிசி பருமனாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து இட்லிக்கு உபயோகப்படுத்தலாம். ஆகஸ்ட்ல வந்து நம்ம விதைப்பு மேற்கொண்டு அறுவடை வந்து தையில் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து நாற்று விட்டு நடுறதுக்கு ஏற்ற ரகங்கள். இப்போ அது இல்லாமல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இந்த பகுதிகள், இன்னும் திருவள்ளூர், செங்கல்பட்டுலாம் கூட வந்து நேரடி நெல் விதைப்பு மானாவாரி சாகுபடி அப்படி செய்வாங்க. இப்போது வந்து மானாவாரி சாகுபடியில் வந்து 2 இருக்கும். அதாவது முழுவதுமே மழையை நம்பி இருக்கிறது வந்து மானாவாரி சாகுபடின்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணிடுவாங்க. மழை பெய்து ஏரிகள் இருக்கிற இடங்களில் வந்து ஏரிகள் நிரம்பின பின்னாடி அதை வந்து இரவையாக மாற்றிட்டு விதைப்பு வந்து நேரடியாக வந்து புழுதியில் மேற்கொண்டாலும் நீர் கிடைச்ச பின்னாடி வந்து அதை நீர் பாய்ச்சி இரவை மாதிரி பயிரிடுவாங்க. அதுக்கு வந்து புழுதிக்கால் அல்லது பகுதி பாசன சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறைகளும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுக்கும் வந்து சிறப்பான ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அண்ணா 4 ஒரு ரகம் பரமக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டது. நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய ரகம், உயர் விளைச்சல் ரகம். ஆனால் இதில் இருக்கிற குறைபாடு பார்த்தீங்கன்னா அதோட அரிசி வந்து நீளமான அரிசியாக இருக்கும். ஸோ இதை வந்து அறவையின் போது வந்து உடையக்கூடிய ஒரு இயல்பு இருக்கும். CO 53 ஒரு ரகம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்டாங்க. இது வந்து வறட்சியை தாங்கத்தக்க, நேரடியாக நம்ம வந்து நெல் விதைப்பு செய்வதற்கு ஏற்ற ரகம். இது வந்து அதிக மகசூல் இருக்குது. அதாவது நம்ம மானாவாரியிலேயே வந்து கிட்டத்தட்ட 3.5-4 டன் வரைக்கும் ஹெக்டருக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ல ரகம். ஆனால் இதில் வந்து அரிசி கொஞ்சம் பருமனாக இருக்கும், நம்ம இட்லிக்கு உபயோகத்தக்க பருமனான அரிசியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ஏற்ற வந்து ஒரு ரகம் அது இல்லை, CO 53 ரகம். ஆனால் உயர் விளைச்சல் ரகம். ஸோ மானாவாரி சாகுபடிக்கு ஏற்றது நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற மத்திய சன்ன அரிசி கொண்ட, சாப்பாட்டுக்கு ஏற்ற அரிசி கொண்ட ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா நெல் ஆராய்ச்சி நிலையம் திரூர்லேருந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து TKM 15. ஸோ இந்த ரகம் குறிப்பாக வந்து நம்ம நேரடி நெல் விதைப்புக்காகவும் மானாவாரி அல்லது புழுதிக்கால் சாகுபடிக்குன்னு வந்து வெளியிடப்பட்டு, இதோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா 115 வந்து மகசூலுக்கு வந்துடும். இன்னொன்று சன்ன அரிசி, இதோட 1000 இடையே வந்து 15 தான் இருக்கும். நல்ல சமையல் பண்பு கொண்ட சன்ன அரிசி. ஸோ வறட்சியிலையும் வந்து நமக்கு சன்ன அரிசி கொண்ட ரகம் அப்படின்னா நம்ம TKM 15 ரகத்தை வந்து நம்ம பரிந்துரை செய்யலாம். ஸோ இந்த ரகங்கள்

0: எல்லாமே வந்து மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற நெல் ரகங்களாக இருக்குது. இது இல்லாமல் வந்து உவர்த்தன்மையை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் வந்து திருச்சி 3, திருச்சி 4, திருச்சி 5, இந்த ரகங்கள் எல்லாமே வந்து கலருவர் நிலங்களுக்கு மகசூல் தரக்கூடிய ரகங்களாக வந்து இருக்குது. இப்போது நம்ம வந்து தமிழகத்தில் வந்து வெவ்வேறு பருவங்களுக்கு ஏற்ற ரகங்கள் மற்றும் மாறுபட்ட சாகுபடி முறைகளுக்கு ஏற்ற ரகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட எல்லா ரகங்களுமே உயர் விளைச்சல் ரகங்கள் தான். பொதுவாகவே வந்து வெளியிடப்படக்கூடிய எல்லா ரகங்களுமே வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள், நீலகிரி மட்டும் தவிர மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து நம்ம பயிரிடக்கூடிய ஏற்ற ரகங்களாக தான் இருக்குது. பருவத்தை பொறுத்து நம்ம வந்து ரகங்களை தேர்வு செய்து பயிர் செய்யணும். அதிகமாக வந்து நெல் அப்படின்னாலே தண்ணி நம்ம தேங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா முக்கியமாக நம்ம தண்ணி தேங்கி இருக்கிறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா அதிக அளவு களைகள் வராது. ஸோ அது வந்து களைகளை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தண்ணி தேங்கி நிற்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, காலநிலை மாறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலநிலை மாறுபாடுக்கு ஏற்ற விதமாக சில நேரங்களில் வந்து நமக்கு திடீர்னு அதாவது சீரற்ற மழை பொழிவு இருக்குது. மழை வந்து பருவத்தில் வந்து அதோட வயதுக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்கிற மாதிரி மழை வருவதில்லை, மழை பொழிவு இல்லை. சில சமயங்களில் வெள்ளம் ஏற்படுது, சில சமயங்களில் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. ஸோ தண்ணீர் பற்றாக்குறை வறட்சி இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அதிக அளவு தண்ணீர் வீணாக்க தேவையில்லை. ஸோ நீர் மறைய நீர் கட்டுறது வந்து வந்து ஒரு மிகச்சிறந்த, அதுலேயும் பார்த்திங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையில் வந்து ஒரு முக்கியமான கோட்பாடாக நம்ம வந்து இந்த நீர் மறைய நீர் கட்டுதல்ன்றதை நம்ம வந்து குறிப்பிடுவோம். தண்ணி பாய்ச்சிரும், அந்த தண்ணீர் பாய்ச்சி அது பற்றி அந்த ஹேர்லைன் கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு வெடிப்பு வரப்போ நம்ம அடுத்த முறை தண்ணி கட்டினா போதும், நெல்லில் அந்த பிரச்சனை இருக்காது. பட் தண்ணியை நம்ம வந்து வீணாக்க வேண்டாம், முறையை பயன்படுத்தலான்றதுக்காக நம்ம உயர் விளைச்சல் ரகங்கள், சாகுபடி தொழில்நுட்பங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் என்பது குறித்து அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. ஷீபா அவர்கள் தந்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் தகவல்கள்.
2: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் இயற்கையின் அதிசயம் பூஞ்சைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். பூஞ்சை என்பது ஈரப்பதமான சூழல்களில் வளரும், அனைத்து இடங்களிலும் வித்துக்கள் மூலம் வளரும் நுண்ணுயிரி. பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது என்பதால் ஒட்டுண்ணி மட்குண்ணி இணைப்புயிரிகளாக வாழ்கின்றன. இயற்கையை சுத்தப்படுத்தும் அற்புதமான படைப்பான பூஞ்சைகளின் துணையின்றி பூமியை பாதுகாக்க முடியாது. மறுசுழற்சி செய்து மண்ணின் வளத்தை பெருக்குவதால் விவசாயத்தின் வளர்ச்சிக்கும் பூஞ்சைகள் மறைமுகமாக உதவுகின்றன. பூஞ்சை இனம் இல்லை என்றால் பூமியில் பல அடி உயரத்திற்கு கழிவுகள் மட்டுமே நிரம்பி இருக்கும். குப்பை, வாடிய தாவர பாகங்கள், இறந்த மிருகங்கள் போன்றவை பூஞ்சைகளின் தாக்கத்தால் மறுசுழற்சி பெற்று வளமான மண்ணாக மாறுகிறது. நீர்நிலைகளில் வாழும் பூஞ்சைகள் அங்கு சேரும் குப்பை, கழிவு, எண்ணெய் போன்றவற்றை நொதிக்க செய்து உயிரினங்கள் வாழ தகுதி உடையதாய் மாற்றுகின்றன. எனவே பூஞ்சைகளை பூமியின் சுற்றுச்சூழலின் முதுகெலும்பு என கூறுகிறார்கள். பூஞ்சைகள் சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த காளான்களையும் தருகின்றன. பால் சார்ந்த தொழிற்சாலைகள், பிரெட், கேக் தயாரிப்பில் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் பயன்படுகிறது. ஜிப்பரல்லா ஃபியூஜிகுரை பூஞ்சை ஜிப்ரலின் என்ற தாவர வளர்ச்சிக்கான பொருளை உற்பத்தி செய்கிறது. இது தாவரங்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது. பயிர்களின் வேரோடு கூட்டு வாழ்வு கொண்டுள்ள வாஸ்குலர் ஆர்பஸ்கிளார் மைக்கோரைசா பூஞ்சையின் வலைப்பின்னல் அமைப்பு பயிர்களின் சத்துக்களை வேர்கள் எடுத்துக்கொள்ள வைப்பதிலும் தண்ணீர் சேமிப்பதிலும் உதவுகிறது. பூஞ்சை வேர்களை உருவாக்கும் ரைசோக்டோனியா, ஃபாலஸ், ஸ்கிலிரோடெர்மா போன்ற பூஞ்சைகள் தாவரங்கள், நீர், கனிம பொருட்களை உறிஞ்ச உதவுகின்றன. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் பூஞ்சானங்கள் உயிரியல் கட்டுப்பாட்டு ஏஜென்ட்களாக செயல்பட்டு தீமை செய்யும் பூஞ்சானங்களை அழிக்கின்றன. மண்ணில் பரவும் நோய் கிருமிகளுக்கு ட்ரைகோடெர்மா இனங்களும் பூச்சி கட்டுப்பாட்டிற்கு ஃபியூவேரியா ஃபேசியானாவும் நூற்புழு மேலாண்மைக்கு பர்புரியோ சிலியம், லிலாசினம் ஆகியவை பயன்படுகின்றன. இந்த உயிரியல் காரணிகள் ரச

0: பலவகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாகவும் உள்ளன. புசாரியம், ரைசோக்டோனியா மற்றும் பைத்தியம் போன்ற மண்ணில் பரவும் நோய் கிருமிகளுக்கு எதிராக இந்த ட்ரைகோடர்மா ஹார்சியானம், ட்ரைகோடர்மா விரிடே, ட்ரைகோடர்மா வைரன்ஸ் உயிர் பூஞ்சைக்கொல்லி இனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபியூவேரியா ஃபேசியானா, மெட்டாரைசியம், அனைசோபிலியா போன்றவை வேளாண் பயிர்களை தாக்கும் பூச்சிகளையும் அழிக்க உதவுகின்றன. அசுவினி, வெள்ளை ஈக்கள், வண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பூச்சிகளை கட்டுப்படுத்த ஃபியூவேரியா ஃபேசியானா பயன்படுகின்றன. வேர்புழுக்கள், வண்டுகள், வெட்டிக்கிளிகள் கட்டுப்படுத்த மெட்டாரைசியம் அனிசோபிலியா பயன்படுகிறது. பர்ப்ரியோசிலியம் லிலாசினம் தாவர ஒட்டுண்ணியானது நூற்புழுக்களை, குறிப்பாக வேர்முடிச்சு, உருளைக்கிழங்கு, நீர்க்கட்டி நூற்புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது.
1: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை. ஆட்டெரு அந்த வருடம், மாட்டெரு மறு வருடம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விதை பெருமுன், கீரை சம்பா விதை நெல்லை ட்ரம் சீலர் மூலம் விதைப்பு செய்தால் நல்ல மகசூல் பெறலாம். விதை பெருமுன் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய மண்ணும் மணியும்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும்

பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இனி கேட்கலாம் 9 மணி வரை மதுரத்தென்றல் நிகழ்ச்சி, தொடர் இசை மழையாக.

ஊழி நெருப்பில் கருவானே, நான் உன்னை ஒழிக்க உருவானே. கொடுமைகள் கண்டு

தத்தா தர்கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா கிடதா க

சொத்தை வாங்கினேன், இதை தொட்டு தொட்டு முத்த பொட்டு வாங்கினேன்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

மதுர தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் சுபாஷ் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையமைத்த பாடலுக்கு வரிகள் ஆர் வி உதயகுமார், எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்களில் கேட்கலாம் பாடலை.

மதுரை கானம் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியின் நிறைவாக ஆத்மா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி வரிகளில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் கேட்டு ரசிக்கலாம் பாடலை.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 9:30.
3: ஆகாஷவாணி அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது
4: கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்,

0: லட்சுமி.
1: வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்.
0: லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா?
1: என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பால் தர வேண்டாமா? எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
2: ஐயோ, இது என்ன லட்சுமி வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு? பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா?
3: அப்பா, அப்பா, அப்பா!
4: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
2: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமியை பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
4: லட்சுமியால எழுந்து நடக்கவும் முடியாத போல தோணுது.
3: லட்சுமி,
4: யாரையாவது கூட்டிட்டு வர்றேன். கட்ட வட்டிய கூட்டியாந்து லட்சுமியை மாட்டாஸ்திரிக்கு எடுத்துட்டு

0: போவோம்.
1: அப்பா
0: மாணிக்கம் முனிசாமி இவ்வளவு வாங்கடா.
1: லட்சுமி
0: வாங்க
1: லட்சுமி.
2: வாங்கம்மா உங்க பேர் என்னம்மா?
1: நான் பூமிக்கா டாக்டர். லட்சுமியே நான் தான் வளர்க்கறேன். ரொம்ப நல்ல மாடு டாக்டர். நான் அம்மாவா நினைக்கிறேன். எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன். என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
0: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டான். லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்கா அழுதுட்டு காத்திருந்தா.
2: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு ஐ மீன் லட்சுமி பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை அப்புறம் அந்த பேப்பர் கப் எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
1: தின்னுட்டு.
2: ஐ எம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா?
1: டாக்டர்
2: இந்தாங்க அது கழுத்துல கட்டி இருந்த சலங்கப்பட்டு.
1: லட்சுமி லட்சுமி.

0: உள்ள வரலாங்களா?
1: அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க.
0: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன்.
1: நீங்க யாருன்னு தெரியலையே.
0: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ? சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழக அழக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
0: எஸ், என் டைகருக்காக.
1: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
0: நோனோ, புலினா எனக்கு கிளி, சாரி கிளி, நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
1: லட்சுமி, லட்சுமி.
0: பூமிகா, கடந்து போனதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன, உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ். இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
1: கடனா? நான் கேக்கலையே.
0: நீங்க கேக்கல, ஆனா நான் சாரி, நாங்க தர்றோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில தான் சந்திச்சோம்.
0: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
0: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
0: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா, அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு
2: சொன்னேன். தம்பி பொழுதுக்கு லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
0: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்பு பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
0: சரி,
2: அவளுடைய பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
0: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர். அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எட போடணுமா தம்பி?
1: அப்பா கொஞ்சம் அவரு பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
0: மேடம்,

0: நீரு மோரு இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னே கூப்பிடுங்க.
1: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: ஆடாடா என்ன இது, ஐயாவை பேசோடு நீங்க சொல்லுங்க தம்பி.
0: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்கள மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்கள மாதிரி பெண்கள், அதுவும் உங்கள மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண்பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை போயிட்டு போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும்போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு, நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலனா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்ச பைய காணாமலையே போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்கு, அதில் தான் சாப்பிட்றோம், அந்த கப்பில் தான் குடிக்கிறோம். என்ன என்ன விஷம் இருக்கோ ஆறு தெரியும்.
0: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சிக்கிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டா. வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும். மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
1: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
0: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம். அதுல நீங்க பேசுங்க, அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
1: என்ன கேட்டீங்க?
0: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
2: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்மனி சம்மதிக்க வைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா.

0: பரமே, நீ உன் பசுமையை இழந்தாய். உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியில்லை என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா, கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டே பேசலாமா?
0: ஓகே ஓகே. அம்மா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, உரிமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போய் பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க.
1: ஆமா, நான் என்ன

0: சொன்னாலும் கேப்பியா?
1: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு.
0: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
1: அதனால என்ன,
0: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
1: இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா எனச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
0: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்துல இருந்து பொழியும் மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமிய தழுவுது, அது தெரியுமா?
1: தெரியும் தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
0: கவிதை எழுதுனா காதல் வருமா?
1: கழுதை வரும்.
0: சரி, நீ வாய.
1: என்னது, நானா?

0: மாமாய்
1: யாரு
0: எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ். இப்படி ஏக பிஸி மாமா நானு. அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
1: பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசே. ஏரி குளம் இதுல எல்லாம் ஊட்ட கட்டிக்கிறாத, அஸ்திவார இறங்கி போகு. ஆம்புட்டுக அத்தனை பேர் சாகோடு.
0: தெரியும் மாமா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் துபாயில இருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
1: அது என்ன டீலோ ரீலோ?
0: ஆமா, பூமி எங்க?
1: அதை ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்னி ரொம்ப பிஸி.
0: நானும் அதை சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
1: முறப்பையனா முறப்பையனா பூமி தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் குடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
1: ஏறியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
0: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்கில ஆத்தோரத்துல இந்த மரத்தடியில இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா.
1: என்ன முன்பு சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வுன்னு.
0: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.
1: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லிய ஏலா தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம செத்து போனா.
0: ஐயே மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
1: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியான குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
0: சரி சரி, அதை விடுங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
1: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமியாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாயை பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலே.
1: பூமி, ஏன் இப்படி தனியா நின்றுட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல.

0: இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல,
1: ஆமா,
0: அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, சோ தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரியை விட்டுட்டு போயிடுவனும் பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம், உடை கொடுத்த குடைவள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மழையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது.
1: எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க.
1: ஐயோ ஐயோ.

0: இன்னும் பூமிக்காக ஊடு திரும்பல. எம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சு, சொன்ன பேச்சே கேட்கறதில்ல. பிரச்சாரம் வேணாம், மண்ணாங்கட்டியும் வேணாம். எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன், பூமியே ஆகாசம்னு என்னமோ சொல்கிறாங்க. ஏதோ பூமி நாளா, அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னடானா, இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த ஆவணி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது, இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா. என்னாச்சுங்க பூமிகா என்ற உள்ளத?
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு? ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்றுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
0: என்ற பூமியை காப்பாத்து, என்ற பூமியை காப்பாத்து. பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ற பூமிக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா?
2: பெரியவரே பதட்டப்படாதீங்க, உங்க பூமிக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? அவங்க பத்திரமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல டிராப் பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது, நான் பிள்ளைய காணவனு தவிச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அருது செய்யின காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின்.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின். இது பரிசாத்தான் இதை கொடுத்த, இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என்ற வீட்டுல தோட்ட வேலை பார்த்த பைய, நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆனதுனால ஒரு வீ கிராமத்துக்கு போறன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புன, அவன் வரவே இல்ல. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டார்.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொன்னுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?

0: முருகே சேவங்க மருமகனா?
1: ஏதோ தோறு சொந்தம் மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன். என்னாச்சுங்க?
0: அதோ பாருங்க லாக்கப்ல தெரியுதா
1: இவன் எங்க இங்க வந்த? முருகேஷ்
0: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரனை கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேசா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
2: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின. சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான். சீன் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா இடம் தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன்.
1: அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
0: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு. இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே. கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விலை வச்சு ஏழை விவசாயிகளை ஏமாத்தி வித்துருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா குடோன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்பதானே பிடிபட்டு இருக்கிறான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
1: தாய் மண்ண நாசமாக்கி மோசக்காரன் பெத்ததாயே விஷம் வச்சு கொல்ல பாத்தியாடா. இந்த மண்ணில் விளையற அரிசி தாண்டா நாம சாப்பிடுறோம், இந்த மண்ணு தர்ற தண்ணிய தாண்டா குடிக்கிறோம். நமக்கு சோறும் தண்ணிய தர்ற தாய் இந்த பூமாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணுதான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை வெதநெல்லு மாதிரி, அத பத்திரமா காபந்து பண்ணணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்ந்திக்க முடியும். அத மாசுபடுத்திட்டியடா பாவி, உன்னை என் சொந்தக்காரன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேஷ மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாயை கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடலாம்.
0: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில், வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமியா கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
1: பூமியா சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, மாப்பிள வீட்டுக்காரர்கள் வர போறாங்கல்ல, நேரமாச்சு.
3: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை போன் பண்ணேன், அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
4: ஐயா பசு மாடு கேட்டீங்கல்ல, சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல மாடு, சுழிகிளி எதுவும் இல்ல, இனிமேதான் முதலீட்டே போடணும்.
1: நல்ல நேரம் தே, லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது.
4: ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது ஓட்ட கிடையாது வித்து போட்டீங்க, அந்த கண்ணு தான் இது.
1: என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சில லட்சுமி.
3: அப்பா அப்பா, லட்சுமியா லட்சுமியா, லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க அப்பா, இந்தாங்க நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டியிருந்த சலங்க பெல்ட். அப்பா அப்பா, இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன், காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
5: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான், திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
3: ஆகாஷ் நீங்களா?
5: ஆமா
3: நீங்க எப்படி?
1: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனனா அப்பா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
6: என்ன சொன்னாருப்பா?
5: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க.

0: நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன், என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க, நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
1: அதனாலதான் சொல்லுல, என்ன பண்றது, வருங்கால மாப்பிள்ள சொல்லிட்டாரோல.
0: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
2: இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
0: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான், வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
2: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
0: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீதான் இந்த மண்ணோட மகள், என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான், என் முதல் மரியாதையும் உனக்குத்தான்.
2: உங்களுக்கு தெரியுமா
0: என்னது?
2: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
0: அது மட்டுமா? இனிமே வரிசையா பாரு, சின்ன ஆகாஷ், சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
3: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செங்கோடனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இரவு வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நாளை சக வருடம் 1948, வைசாக மாதம் 28ஆம் நாள், பராபவ வருடம். 2026 வருடம் மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்க இருக்கின்றோம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 விளம்பரங்களை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் கிருஷ்ணகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள், உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன், 7 மணிக்கு அறிவோம் 1000, காலை 7:10 மதுரை தென்றல், காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கோடைகால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்க இருக்கின்றோம். காலை 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சிகோ சுவாமிநாதன், 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு உதகமண்டலம். காலை 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12:00 விளம்பரங்களை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மதியம் 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு விளம்பரங்களை தொடர்ந்து 1:05 மீண்டும் ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி எழுத்தாளரும் சமையல்

கலை வல்லுநருமான சீதாராமனுதன் அவருடனான நேர்முகம் பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். மதியம் 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல்கள், 2 ஆங்கிலத்தில் செய்திகள். மதியம் 2:15 மதுரத்தென்றல், 2:40 ஹிந்தி லெசன், டீச்சர் வி லீலாவதி, ஸ்டூடெண்ட் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை அறிக்கை, 3 பிற்பகல் ஒலிபரப்பு நிறைவாகி மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பானது ஆரம்பமாகின்றது. குரளமுதம் 266. 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6 நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் கழுகு திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். நாளை மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், திருவாரூர் மாவட்ட செய்திகளாக எழுதியவர் ஆர் விஜயகுமார். மாலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் டி செல்வராஜ் அவர்கள் தகவல் கேட்க இருக்கின்றோம். இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேருரை, பக்தா சுதாமா வழங்குகிறார் பன்னிபாய். இரவு 10:30 நட்சத்திர நாதங்கள், 11 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இரவு 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாவும் அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இசையோடு, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.